ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆசாதா மாதம் 27 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 2 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் மற்றும் இணையவழியில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கௌலிபந்து.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 2, வான்சிறப்பு குறள் எண் 5. குறள் கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை. பொருள் மழை அதிகமாக பெய்தும் பெய்யாமலும் கெடுக்க வல்லது, அளவாக பெய்து வாழ வைக்கவும் வல்லது. குறளும் பொருளும் மீண்டும். குறள் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை. பொருள் மழை அதிகமாக பெய்தும் பெய்யாமலும் கெடுக்க வல்லது, அளவாக பெய்து வாழ வைக்கவும் வல்லது. குறளமுதம் கேட்டீர்கள்.

நேரம் இப்போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. செயற்கை வனத்தி குறித்து நீலகிரி வனக்கோட்டத்தின் உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ உடல் இயக்க வரம்பை அளவிடும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவும் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் இட்ஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 பிளே கிரவுண்ட். 7:50 அறிவோம் பகிர்வோம் சொல்லின் அமைப்பு பற்றி ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 நீங்கள் கேட்டவை. தலைப்பு சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியேற்பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் நெஞ்சங்களின் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் மூத்த வேளாண்மை அலுவலர் எஸ் நவீன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டியோ பிரேத் மிஸ்ரா சித்தாரிசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலம் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi virtually inaugurated 75 redeveloped railway stations across 20 states from Jalandhar in Punjab last evening. These stations have been modernized under the Amrit Bharat Station Scheme, ABSS, which is one of the world's largest station redevelopment programs. Developed at a cost of about 1,570 crore rupees, these stations have been transformed into modern passenger-friendly facilities. Redeveloped in the spirit of Virasat Bhi, Vikas Bhi, the stations incorporate elements reflecting local culture, heritage and architecture. Speaking on the occasion, Mr. Modi said, inauguration of 75 redeveloped railway stations reflect the rapid transformation that Indian Railways has undergone over the past few years.
1: बीते वर्षों में भाजपा सरकार ने स्थितियों को बदलना शुरू किया. आज पूरे देश में रेलवे स्टेशनों का कायाकल्प किया जा रहा है. अमृत भारत स्टेशन स्कीम के तहत 1300 से ज्यादा रेलवे स्टेशन को आधुनिक बनाया जा रहा है.
0: Earlier in the day, India got its first hydrogen-powered train when Prime Minister Modi flagged the passenger service from Jind Railway Station in Haryana. The train will run between the Jind and Sonipat railway stations and cover the 89-kilometer distance in 2 hours. Mr. Modi also laid the foundation stone and dedicated to the nation several development projects worth around 14,700 crore rupees in Jind. Later, the Prime Minister launched development works worth over 4,700 crore rupees in Chandigarh, spanning healthcare, education and road infrastructure. Union Home Minister Amit Shah will today visit the BSF's 18th Battalion Border Outpost at Jumagat in West Bengal, located near the India-Bangladesh border. Mr. Shah will interact with BSF personnel, address a Prahari Sammelan, participate in a plantation drive and inaugurate and lay the foundation stone for several BSF-related development projects. The Union Home Minister reached Baghdogra Airport in Siliguri last night on 3-day visit to West Bengal. Mr. Shah was received by West Bengal Chief Minister Suvendu Adhikari on his arrival at the airport. Later in the day, the Home Minister will chair a meeting in Siliguri to review border management and security-related issues in the state. He will also assess the implementation of the 3 new criminal laws in the state and hold a separate meeting on matters related to birth and death registration. Mr. Shah will leave for Kolkata this evening. Commerce and Industry Minister Piyush Goyal met Estonia's Foreign Affairs Minister Margus Tsahkna in Tallinn. The two leaders yesterday discussed ways to further strengthen India-Estonia cooperation in trade, investment, digital transformation, cybersecurity and emerging technologies. They also exchanged views on creating new opportunities following the successful conclusion of India-EU Free Trade Agreement negotiations. Addressing the India-Estonia Business Forum in the presence of Mr. Tsahkna, Mr. Goyal said, combining India's digital capabilities and scale with world-class manufacturing supported by the India-EU FTA framework can further boost bilateral ties and strengthen the India-EU partnership. In badminton, star Indian shuttler and two-time Olympic medalist PV Sindhu will face world number 4 Shen Yufei of China in the women's singles semi-finals of Japan Open in Tokyo this morning. Sindhu advanced to last 4 after former world champion Nozomi Okuhara of Japan withdrew from their quarter-final match yesterday. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. Indian Standard Time. The third place playoff match has been part of the World Cup since 1934, the second edition of the tournament, with the 1950 edition being the only exception. And that is the end of this news bulletin.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன்னாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் மூன்று கூறுகள் இருக்கின்றன. ஒன்று உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி, இரண்டு உடம்பால் அமையும் பகுதி, மூன்று மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் மூன்றாவதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகுடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிழைக்கின்றேன், நீரில் மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன், தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடன் தோல் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போ

0: வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும். ஆற்றல் கொட்டிடு, சாதனை வழி தரும். கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும். பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும். சோம்பலை தகர்த்திடு, சுறுசுறுப்பு மின்னிடும். அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும். சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும். புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: நேரம் இப்போது 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. அருளிசை கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஒலித்தபார்லை பாடியது பி ஜெயச்சந்திரன். நேரம் இப்போது 6:19 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.

ஒழித்த அந்த பாடலை பாடியது நாகூர் இஎம் அனீஃபா. நேரம் இப்போது 6:32 ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருளிசை பக்தி பாடல்கள்.

0: நேரம் இப்போது 6:40. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலை புள்ளியை நிர்வகிக்க மான்கோசப் இலை வழியாக 2 கிராம் என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குருமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம், வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். வாழை இயற்கை முறையில் பயிரிடுவதற்கு தொழு உரம் 10 கிலோ பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு 1.25 கிலோ அடித்தளமாக நடவு செய்த 3 மாதங்களுக்கு பிறகு மண்புழு உரம் 5 கிலோ மற்றும் நடவு செய்த 5 மாதங்களுக்கு பிறகு மரசாம்பல் 1.75 கிலோ செடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து நிறைய விஷயங்களை விவசாயிகளுக்காக நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். உதகை விதை பரிசோதனை நிலை

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும், இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சித் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டுத் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களின் வாழ்க்கைத் தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின்போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும், மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தாவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுகள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால், அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லைப் பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும், கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர் தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது செயற்கை வனத்தீயின் பயன்கள் இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: வனத்தீனால உங்க நமக்கு ஒரு நன்மை இருக்கு. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல்ட் ஃபயர் இருந்தது மேன்மேட் ஃபயர், நம்மளால் வனத்துறையினால் ஏற்படுத்தக்கூடிய ஃபயர் தான் அந்த கண்ட்ரோல் ஃபயர்னு சொல்றது. அந்த கண்ட்ரோல் ஃபயர் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சில புற்கள் வந்து முற்றிய நிலையில் காணப்படும், அது வந்து மான்களோ மற்ற உயிரினங்களோ அது வந்து மேய இயலாத நிலையில் காணப்படும். இந்த கண்ட்ரோல் ஃபயர் மூலமாக புது முளைத்தல் ஏற்பட்டு கிராசஸ் வந்து கிடைக்கும், நியூ கிராசஸ் கிடைக்கும். இது மூலமா வன உயிரினங்களுக்கு உணவு கிடைக்கப்படுகிறது. இது கண்ட்ரோல் ஃபயர்னால கிடைக்கிற ஒரு நன்மைன்னு பார்க்கலாம். இன்னொன்று வனத்தினால் ஏற்படுற வறட்சி. வனத்தினால் ஏற்படுற வறட்சி பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வனத்தி ஏற்படுது. வனத்தி ஏற்பட்ட பின்னாடி அந்த ஃபாரஸ்ட் இருக்க எல்லா மரங்களும் தாவரங்களும் அழிந்து விடுகின்றன. அங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு ஃபுட் இருக்காது, வாட்டர் இருக்காது, வாட்டர் ஸ்கேசிட்டி அண்ட் ஃபுட் ஸ்கேசிட்டி ஆகும். ஸோ அதுக்காக வந்து விலங்குகள் வந்து மனிதன் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருகின்றன. முக்கியமாக யானைகள் வரும், எருமைகள் வரும். இதனால் மனித விலங்கு மோதல்கள் நடைபெறுகின்றது. இந்த வறட்சியை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சில வகையான சோர்சஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸ்க்கு பண்ணி கொடுப்பாங்க. என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபாரஸ்ட் பாண்ட் கட்டி கொடுப்பாங்க. பெர்குலேஷன் பாண்ட் பண்ணி தருவாங்க. அப்புறம் செக் டேம்ஸ் வந்து பண்ணி தருவாங்க. கல்லி பிளகிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லி பிளகிங் பண்ணி கொடுப்பாங்க. இது மூலமாக அதுக்கு வருடந்தோறும் விலங்குகளுக்கு வந்து நமக்கு வந்து நீர்நிலைகளை ஏற்படுத்தி தருவோம். இன்னொன்று வனத்தி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மே மாதங்களில் தான் ஏற்படும். அப்போ வந்து பெரும்பாலும் வனவிலங்குகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுது கிடையாது. ஏன்னா அப்போ வந்து வனவிலங்குகள் வந்து பிரீடிங் பண்ணுற சீசன் கிடையாது, பிரீடிங் பண்ணாது. அது வந்து நீர்நிலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மட்டும் இடப்பெயர்ச்சி செய்துவிடும். அதனால இதுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் காலகட்டத்திலேயே வந்து வனத்தி ஏற்படுகிறது. அப்போ வந்து விலங்குகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதோட பிரீடிங் சீசன் அப்போ தான் பிரீடிங் நடக்கும். அதனால அது பெரிய பாதிப்புகள் இழப்புகள் ஏற்படுகின்றன. முக்கியமானு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் தான் வந்து பறவைகள் தான் இதனால பெருமளவுக்கு பாதிக்கப்படுகிறது. இப்போ நீலகிரி வனக்கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சீகூர்

0: பகுதியில் சீகூர் சிங்காரா பகுதியில் வந்து பிணந்தின்னி கழுகுகள் அப்படின்னு சொல்ற வல்ச்சஸ் நிறைய இருக்கு. இந்த வல்ச்சஸோட வாழிடம் பொறுத்து மட்டும் ஒரு பர்டிகுலர் மரத்தை சார்ந்துதான் இருக்கு. அந்த மரங்கள் வந்து மிகவும் எண்ணிக்கையில் குறைவான மரங்கள் தான் காணப்படுகின்றது. இது போன வறட்சியான இடங்களில் வந்து வனத்து ஏற்படும் போது அந்த மரங்கள் வந்து அழிவின் விளிம்புக்கு சென்று விடுகின்றன. ஏற்கனவே அழிவின் விளிம்பில் இருக்கின்ற வல்ச்சஸும் இதனால அழிந்து விடுகிறது. இதனால இந்த பாப்புலேஷனை, லாஸ்ட் பாப்புலேஷனை நம்மளால காப்பாற்ற முடியாத நிலைமை இந்த வனத்தினால ஏற்படுகிறது. இந்த வனத்தி வந்து இன்டென்ஷனலி சிலர் பேர் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கான தண்டனைகள்னு ஒன்று இருக்கு. ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து குறைந்தபட்சம் 6 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை வந்து நம்ம தண்டனை வந்து வாங்கி தர முடியும். அதே போல நம்ம நீலகிரி வனக்கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 12 டெரிட்டோரியல் ரேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். வனப்பகுதிகள் இருக்கு, ரேஞ்சஸ் இருக்கு, அதுல வந்து சில பீட் பகுதிகளாக நம்ம பிரிச்சிருப்போம். அந்த பகுதிகளில் வந்து நம்ம ஒரு 10 வருஷம் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் வந்து அதிகமான வனத்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இந்த பகுதிகளில் வந்து ஹையர் இன்டென்சிட்டி ஏரியா, லோவர் இன்டென்சிட்டி ஏரியா, மீடியம் லோவர் இன்டென்சிட்டி ஏரியான்னு சொல்லி நம்ம வந்து அந்த பகுதிகளை பிரிப்போம். இந்த ஹையர் இன்டென்சிட்டி பகுதிகள் வந்து பெரும்பாலும் வனத்தி வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளாக வந்து நம்ம வந்து பிரித்து வச்சிருப்போம். அந்த பகுதியில் வந்து முக்கியமான கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த பகுதிகளில் வந்து ஃபயர் லைன்ஸ் பண்ணுறதோ, ஃபயர் மானிட்டரிங் பண்ணுறதோ, ப்ரொடெக்ஷன் ஃபயர் ப்ரொடெக்ஷன் வாட்சஸ் மூலமாக அந்த பகுதியில் கண்காணிக்கிறதோ, கோபுரங்கள் அமைத்து அந்த பகுதிகளை கண்காணிக்கிறதோ போன்ற வேலைகளை செய்வோம். முக்கியமாக வந்து வனத்தை ஒட்டியுள்ள மக்களுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுப்பது மிக மிக முக்கியம். அதனால நம்ம வருடத்திற்கு ஒரு முறை இந்த வறட்சி காலங்களில் வந்து வனத்தை ஒட்டியுள்ள மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கேம்ப்ஸ் வந்து நடத்துவோம். அந்த கேம்ப்ஸில் வந்து வனத்தி எதனால் ஏற்படுகிறது, மக்களால் நடத்தக்கூடிய வனத்தியை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம், அவருக்கான விழிப்புணர்வு, விலங்குகளின் முக்கியத்துவம், தாவரங்களின் முக்கியத்துவம், இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு விரிவான ஒரு விளக்கமான ஒரு கிளாஸஸ் நம்ம வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட் மூலமாக நடத்துவோம். ஸோ இது மூலமாக வனத்தி வந்து பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை செயற்கை வனத்தீயின் பயன்கள் இது குறித்த தகவல்களை வழங்கினார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: நேரம் இப்போது 7 மணி.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
4: உடல் இயக்க வரம்பினை அளவிடும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறகிருக்கலாம்.
5: யூஸ்வலா ரேஞ்ச் ஆஃப் மோஷனை நம்ம கோனியோ மீட்டர்னு சொல்லி ஒரு கருவி மூலமா தான் அளப்போம். இந்த கருவி வந்து ஒரு சைட்ல இருக்க ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கும், அதாவது ரைட் சைட்ல இருக்க ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கும் லெப்ட் சைட்ல இருக்க ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கும் கம்பேர் பண்ணுவோம். அது கம்பேர் பண்ணிட்டு ஈக்குவலா இல்லைன்றது பட்சத்துலதான் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நான் சொன்னல, இந்த லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல என்னென்ன காசஸ் வரும், அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நார்மலா இல்ல, அது ஏதோ ஒன்னு தடுக்குதுன்றது தான் லிமிட்டடு. அது எதனால வரக்கூடும்னா, ஒண்ணு நம்ம மசில் டைட்னஸ்னால வரக்கூடும், ஒருவேளை ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா கூட, வீக்கம் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாகும். நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட்ல டிஸ்லொகேஷன், ஜாயிண்ட் அதாவது பொசிஷன்ல எலும்பு அந்தந்த பொசிஷன்ல இல்ல, ஜாயிண்ட் சுத்தி இருக்க கேப்சூல் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா ஜாயிண்ட் அதோடைய இடத்துல இருந்து ஒரு எலும்பு இன்னொரு இடத்துக்கு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதான் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். அந்த டிஸ்லொகேஷன்ல கூட நம்மளுக்கு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தான் வரும். ஃப்ராக்சர்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்மளால கால் வலினால அசைக்க முடியாது, காலோ கையோ ஃப்ராக்சர் இருக்க இடத்துல அசைவு இருக்காது, அதனால கூட நம்மளுக்கு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வரும். ஜாயின்ட்ஸ்ல உள்ளுக்குள்ள ஜாயிண்ட்குள்ள இன்ஃபெக்ஷன் இருந்தா நம்மளுக்கு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும். லிகமெண்ட்ல இன்ஜுரி ஆச்சுன்னா, லிகமெண்ட்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு சதை பேண்ட் மாதிரி இருக்கும், அது நம்ம சதையும் நம்ம ஜாயிண்ட்டையும் ஸ்டெபிளைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேண்ட், அதுல உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிருந்தா நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் லிமிட்டடா இருக்கும். ஒருவேளை ஜாயிண்ட்குள்ள சின்ன சின்ன லூஸ் பாடிஸ், எலும்பே வந்து ஒரு சின்னதா உடஞ்சி உள்ளுக்குள்ள இருந்துச்சு, அது வந்து அசைவு நடக்கும் போது அந்த எலும்புக்குள்ள சிக்குச்சு அப்படின்னா அந்த லூஸ் பாடிஸ்னால கூட நம்மளுக்கு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கலாம். இல்ல யூஸ்வலா போன் டேமேஜஸ் இருக்கும், ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய டேமேஜஸ், எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், வாதம், இல்ல எலும்பு ரெண்டையும் புடிச்சு வச்சிருக்க ஜவ்வு இறுக்கம் இதனால கூட நம்மளுக்கு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் நடக்கலாம். இது மாத்திரம் இல்ல, பிரெயின் டேமேஜ் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸ்ல கூட நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக், செரிப்ரல் பால்சி, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இந்த மாதிரி தொந்தரவுங்கள்லாம் வந்து மூளையே சதைகளை இயக்குற அளவு கம்மியா இருக்கும். சோ சதை சரியா வேலை செய்யாதனாலையும் கூட நம்மளுக்கு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம எப்படி இந்த லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொண்டு வரலாம்னா, இப்ப ஒருவேளை அது ஸ்வெல்லிங்கா இருந்துச்சுன்னா இந்த ஸ்வெல்லிங்கை கம்மி பண்றோம், வீக்கத்தை கம்மி பண்றோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்மல் ரேஞ்ச் வந்துடும். இப்போ ஒருவேளை மசில் ஸ்டிஃப்னஸா இருக்கு அப்படின்னா எதனால அந்த ஸ்டிஃப்னஸ் வருது அப்படின்றத நம்ம பாக்கணும். சில நேரத்துல வலினால கூட நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், சில இடத்துல ஒரு சின்ன சுளுக்குளால கூட சதை வந்து ஸ்டிஃபா இருக்கும். நான் சொன்ன மாதிரி மூளையில ஏற்படக்கூடிய பாதிப்புனால செரிப்ரல் பால்சில கூட மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஸ்ட்ரோக்ல கூட மசில் ஸ்பாசம் இருக்கும், ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கும். சோ இதனால நம்மளுக்கு அந்த சதை இறுக்கம் இருக்கும். எதனால இறுக்கம் இருக்குன்றத பார்த்து நம்ம அந்த சதையை அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ போன் டேமேஜ்னு நான் சொன்னல, மூட்டு வாதம், மூட்டு தேய்மானம் இதெல்லாமே வந்து ரேஞ்ச கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்ஜரி தான் போவோம்.
4: உடல் இயக்க வரம்பினை அளவிடும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு லா இதுதான். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு விஷயந்தான் இது. மார்னிங் ஆஃபீஸுக்கு போகும்போது டாஸ்மாக் ஷாப் பார்க்குறோம். வீக்கெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வாங்கலாமான்னு பேசுவாங்க. வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுறதை பார்த்துருப்போம். போலீஸ் வெஹிக்கிள் செக்கிங் பண்ணுறதுப்போ காரில் பாட்டில் இருந்தால் என்ன ஆகும்னு பல பேர் டவுட் இருக்கும். உங்களோட ப்ரிமஸ் லிக்கர் மேனுஃபேக்சருக்கு அலோவ் பண்ணா இது ரொம்ப முக்கியமான கிளாஸ். இமேஜின் பண்ணுங்க, வீடு உங்களோடது, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லீகல் லிக்கர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. நீங்கள் தெரிஞ்சும் உங்கள் வீடை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறீங்க. அப்போது நான் செல் பண்ணல, நான் மேனுஃபேக்சர் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. நோயிங்லி உங்களோட வீட்டை யூஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்கிறதும் ஒரு க்ரைம் தான். அதனால் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது பனிஷ்மெண்ட் எவ்வளோ? செக்ஷன் 4ல பனிஷ்மெண்ட் என்ன? அஃபென்சஸை பொறுத்து பனிஷ்மெண்ட் வேரி ஆகும். சீரியஸ் அஃபென்சஸ்க்கு ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் போகலாம், ஃபைனும் இருக்கும். ஆனால் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், லா மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் மட்டும் சொல்லலை, மினிமம் பனிஷ்மெண்ட்டும் சொல்லியிருக்கு. அதாவது ஜட்ஜு வார்னிங் கொடுத்து அனுப்பிடுவாங்கன்னு நினைக்க முடியாது, ஏன்னா இந்த அஃபென்சஸ்க்கெல்லாம் மினிமம் பனிஷ்மெண்ட் கம்பல்சரி. இது இந்த ஆக்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போது இந்த செக்ஷன் 4 அஃபென்ஸில் ஏதோ ஒரு அஃபென்ஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட், இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட், இஃப் யூ ஆர் ப்ரூவ்ட் கில்ட்டி அப்போ பனிஷ்மெண்ட் கம்பல்சரி அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனோட சாராம்சம். சப்போஸ் இது உங்களோட ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்னா அப்பவும் லா லீனியண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சர்டைன் அஃபென்சஸில் மினிமம் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அஃபென்சஸாக இருந்தாலும் உங்களை லா விடுதலை பண்ணி விடாது, மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அதே இது ரிப்பீட் அஃபென்சஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு டைம் இதில் மாட்டியிருக்கீங்க, திருப்பி திருப்பி இதை கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா லா சிவியராக இருக்கும், உங்களுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதே பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தார்னா, கமிட் பண்ணுறவர் பப்ளிக் சர்வெண்ட்டு, அதாவது போலீஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கலாம், அப்போது லா வந்து ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கும், ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும். ஏன்னா லா ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களே லாவை மீறக்கூடாதுங்கிற ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி இது. இப்போ ஹூச் ட்ராஜடினா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ஆக்டில் ரொம்ப சீரியஸ் ப்ரொவிஷனாக இருக்குது. அதாவது இந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு காரணமே இதுதான். நியூஸில் சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, 10 பேர், 20 பேர், 50 பேர்னு சொல்லி டூப்ளிகேட் அராக் குடிச்சு செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ரீசன் என்ன? மெத்தனால் இல்லை பாய்சனஸ் கெமிக்கல்ஸ், சீப்பாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால் ஐசைட் போகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும்,

0: சர்ச் பண்ணலாம், ஆனால் போலீஸ்க்கு அன்லிமிட்டட் பவர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. லா சேஃப்கார்ட்ஸும் கொடுத்துருக்கு. அதை நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் போலீஸ்க்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வருது, இந்த ஃபார்ம் ஹவுஸில் இல்லீகல் அராக் மேனுஃபேக்சர் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ் போய் செக் பண்ணுறாங்க, ட்ரம்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, லிக்கர் ஆல்ரெடி இருக்குது, அதாவது எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, லிக்கரும் இருக்குது. அப்போ இமீடியட்லி ஆக்ஷன் எடுக்கிற பவர் லா வந்து போலீஸ் கொடுத்துருக்கு. ரீசன் என்ன? போலீஸ் வாரண்ட் எடுத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணினா எவிடன்ஸ் டிஸப்பியர் ஆகுங்கிறது தான் கான்செப்ட்.
1: சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கவுள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்யவுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று மூன்று முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு

0: டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2 முதல் 3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3ஆம் இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது சரியாக 7:25. குட் மார்னிங் நில்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் இட்ஸ் நிகழ்ச்சி கேட்கும் நேரம் இது.

இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல துவக்க பாடலாக டியூட் படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி FM 101.8.

நேரம் இப்போது 7:31 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீல்கிரேஸ் அப்படின்ற பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் இட்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இந்த தலைப்பில் நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தகவல் என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா, சும்மா ஜென்ரலாக வந்து இன்றைய நிலவரப்படி ஊட்டி நீலகிரி மாவட்டம் பகுதியில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை வந்து சுமார் பார்த்தீங்கன்னா 109.90 ரூபாய்க்கும் டீசல் வந்து 101.62 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.

0: நேரம் இப்போது 7:40.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

2026 ஃபீஃபா உலகக்கோப்பை. மெக்சிகோ, கனடா, அமெரிக்காவில் உலகக்கோப்பை கால்பந்து 23வது சீசன் நடக்கிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஆர்லிங்டன் நகரில் நடந்த முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் மோதின. இப்போட்டியை காண 70,176 பேர் குவிந்திருந்தனர். ஆட்டத்தின் 8வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணிக்கு கிடைத்த ஃப்ரீகிக் வாய்ப்பில் அலெக்ஸ் பயானோ அடித்த பந்தை பிரான்ஸ் வீரர்கள் தடுத்தனர். பின் 20வது நிமிடத்தில் பிரான்சின் லூகாஸ் டிக்னே ஸ்பெயினின் லமியன் யமால் பவுல் செய்தார். ஸ்பெயினுக்கு பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் 22வது நிமிடத்தில் மைக்கேல் ஓயர்ஜா பால் ஒரு கோல் அடித்தார். இதற்கு பிரான்ஸ் அணியினரால் பதிலடி கொடுக்க முடியவில்லை. முதல் பாதி முடிவில் ஸ்பெயின் அணி 1-0 என முன்னிலையில் இருந்தது. இரண்டாவது பாதியிலும் அசத்திய ஸ்பெயின் அணிக்கு 58வது நிமிடத்தில் டேனி அல்மோ பாஸ் செய்த பந்தில் பெட்ரோ போரோ ஒரு கோல் அடித்து கை கொடுத்தார். பின் 61வது நிமிடத்தில் ஸ்பெயினின் யமால் அடித்த கோல் ஆஃப் சைட் என மறுக்கப்பட்டது. ஆட்டத்தின் 67வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் எம்பாபே கோல் அடிக்க முயற்சித்த பந்து தடுக்கப்பட்டது. பின் 86வது நிமிடத்தில் ஸ்பெயினின் கோல் கீப்பர் உனாய் சைமனை பவுல் செய்த எம்பாபேவுக்கு எல்லோ கார்டு வழங்கப்பட்டது. தொடர்ந்து போராடிய எம்பாபே 89வது நிமிடத்தில் கோல் அடிக்க முயற்சித்த பந்து கோல் போஸ்டை விட்டு விலகி சென்றது. ஸ்டாப்பேஜ் நேரத்தில் 90+7வது நிமிடத்தில் பிரான்சின் டெம்ப்ளே கோல் அடிக்க முயற்சித்த பந்தை ஸ்பெயின் கோல் கீப்பர் உனாய் சைமன் தடுத்தார். கடைசி நிமிடம் வரை போராடிய பிரான்ஸ் அணியினரால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று பைனலுக்குள் நுழைந்தது. ஆட்ட நாயகன் விருதை ஸ்பெயினின் பெட்ரோ போரோ வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் பைனல் வரும் ஜூலை 20 நியூ ஜெர்சி மைதானத்தில் நடக்க உள்ளது. போட்டியின் இடைவேளை நேரத்தில் நிறைவு விழா நடக்க உள்ளது. கொலம்பியா பாடகி ஷக்கீரா உட்பட உலகின் முன்னணி பாப் பாடகர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். இதனால் வழக்கமான 15 நிமிடத்துடன் கூடுதலாக 15 நிமிடம் சேர்த்து முதன்முறையாக 30 நிமிடமாக இடைவெளி நீட்டிக்கப்பட உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து அரங்கில் ஸ்பெயின் அணி 2வது முறையாக பைனலுக்கு முன்னேறியது. இதற்கு முன் 2010 தென்னாப்பிரிக்காவில் நடந்த தொடரில் பைனலுக்குள் நுழைந்த ஸ்பெயின் அணி முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை அரங்கில் பிரான்ஸ் அணி 4வது முறையாக 1958, 1982, 1986, 2026 அரையிறுதியில் தோல்வியடைந்தது. இதில் 2 முறை 1958, 1986 3வது இடம் பிடித்த பிரான்ஸ் 1 முறை 4வது இடத்தை கைப்பற்றியது. சர்வதேச கால்பந்து அரங்கில் ஸ்பெயின் அணி தொடர்ச்சியாக 37 போட்டிகளில் தோல்வி சந்திக்காமல் வளம் வருகிறது. இதில் 28 வெற்றி, 9 டிரா பதிவு செய்துள்ளது. உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் வரிசையாக 10 போட்டிகளில் தோல்வியை சந்திக்காமல் உள்ளது ஸ்பெயின். கடைசியாக 2006 ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் பிரான்சிடம் தோல்வி அடைந்தது. அதன்பின் 10 நாக் அவுட் சுற்று போட்டிகளில் 8 வென்ற ஸ்பெயின் 2 போட்டியை டிரா செய்தது. ஒரு உலகக்கோப்பை சீசனில் 6 போட்டிகளில் எதிரணிக்கு கோல் எதுவும் விட்டுக் கொடுக்காத முதல் அணியானது ஸ்பெயின். ஒரு சீசனில் அதிக போட்டிகளில் கிளீன் ஷீட் சாதனை படைத்த கோல் கீப்பரானார் ஸ்பெயினின் உனாய் சைமன். இம்முறை 6 போட்டியில் எதிரணிக்கு ஒரு கோல் கூட விட்டுக் கொடுக்கவில்லை. பிரான்ஸ் அணிக்கு எதிராக கடைசியாக விளையாடிய 3 போட்டியிலும் 2024 யூரோ அரையிறுதி, 2025 நேஷனல் லீக் அரையிறுதி, 2026 உலகக்கோப்பை அரையிறுதி ஸ்பெயின் வெற்றி. ஸ்பெயினுக்கு எதிராக கடைசியாக விளையாடிய 11 போட்டிகளில் 8 தோற்றது பிரான்ஸ். 2 போட்டியில் வென்ற பிரான்ஸ் 1 போட்டியை டிரா செய்தது.

அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உள்ள மெர்சிடஸ் பென்ஸ் மைதானத்தில் நடந்த இரண்டாவது அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் மோதின. இப்போட்டியை காண 68,239 பேர் குவிந்திருந்தனர். ஆட்டத்தின் 33rd நிமிடத்தில் இங்கிலாந்தின் டெக்லான் ரைஸ் அடித்த பந்தை ஜான் ஸ்டென்ஸ் தலையால் முட்டி கோலடிக்க முயற்சித்தார். ஆனால் பந்து கோல் போஸ்டின் வலதுபுறம் விலகி சென்றது. பின் 39rd நிமிடத்தில் அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி அடித்த பந்தை இங்கிலாந்து கேப்டன் ஹாரி கேன் தடுத்தார். அப்போது திரும்பி வந்த பந்தை அர்ஜென்டினாவின் என்சோ பெர்னாண்டஸ் கோல் அடிக்க முயற்சித்தார். ஆனால் பந்து கோல் போஸ்டின் மேலே சென்று வீணானது. முதல் பாதி முடிவு கோல் எதுவுமின்றி சமநிலையில் இருந்தது. இரண்டாவது பாதி 48rd நிமிடத்தில் அர்ஜென்டினாவின் ஜூலியன் அல்வார்ஸ் கோல் அடிக்க முயற்சித்தார். பந்தை இங்கிலாந்து கோல் கீப்பர் ஜோர்டன் பிக்போர்ட் தடுத்தார். ஆட்டத்தின் 55rd நிமிடத்தில் இங்கிலாந்தின் மார்க்கன் ரோஜர்ஸ் பாஸ் செய்த பந்தில் ஆண்டனி கோர்டான் ஒரு கோல் அடித்தார். பின் 69rd நிமிடத்தில் மெஸ்ஸி அடித்த பந்தை அர்ஜென்டினாவின் நிக்கோலஸ் கொஞ்சாலஸ் தலையில் முட்டி கோல் அடிக்க முயற்சித்தார். அதனை இங்கிலாந்து கோல் கீப்பர் பிக்போர்ட் சாமர்த்தியமாக தடுத்தார். தொடர்ந்து போராடிய அர்ஜென்டினா அணி அலெக்சஸ் மேக் அலிஸ்டர் 76rd நிமிடத்தில் கொஞ்சாலஸ் ஆகியோரது கோல் அடிக்கும் முயற்சி தடுக்கப்பட்டது. பின் எழுச்சி கண்ட அர்ஜென்டினா அணிக்கு 85rd நிமிடத்தில் மெஸ்ஸி பாஸ் செய்த பந்தில்

0: அர்ஜென்டினாவின் என்சோ பெர்னாண்டஸ் முதல் கோல் அடித்தார். தொடர்ந்து அசத்திய அர்ஜென்டினாவுக்கு ஸ்டாப்பேஜ் நேரத்தில் மெஸ்ஸி பாஸ் செய்த பந்தை லடாரோ மார்டின் ஒரு கோல் அடித்தார். இதற்கு இங்கிலாந்து வீரர்கள் பதிலடி கொடுக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் அர்ஜென்டினா 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று பைனலுக்குள் நுழைந்தது. இதில் ஜூலை 20 நியூஜெர்சி மைதானத்தில் ஸ்பெயினை சந்திக்கிறது அர்ஜென்டினா.
1: நேர்கள் இதுவரை விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள் கேட்டீர்கள்.

ஸ்டுடியோல டைம் கரெக்டாக 7:49 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ட்ரெண்டிங் இட்ஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அதாவது இன்றைய ஊட்டியோட காலநிலை வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழையும் வந்து பெய்யக்கூடும்னு சொல்கிறாங்க. வெப்பநிலை பார்த்தா அதிகபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்சமாக 13 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். காற்றின் வேகம் வந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 7 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும்னு சொல்கிறாங்க. அடுத்து சூழல் பார்த்தீங்கன்னா, பகலில் மேகமூட்டம் அதிகமாக இருக்கும், மாலை அல்லது பிற்பகல் வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லிட்டு, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். எந்த படத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜவான் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. அறிவோம் பகிர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லின் அமைப்பு குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
1: ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொல்லுடைய வேறு பெயர்கள் மொழி, கிளவி, பதம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் சொல். பெயர்ச்சொல் அதாவது பாரதி, பள்ளி, காலை. வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கும் சொல். வினைச்சொல் வா, போ, எழுது. இடைச்சொல் பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல், தனித்து இயங்காது, அதாவது தந்தையும் தாயும். உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்தி வருவது சாலப் பேசினான் உருபுகள். சொல்லின் அமைப்பும் பகாபதமும் பகுபதமும். எழுத்தியல் எழுத்துக்களின் வகை, அவற்றின் உச்சரிப்பு, அவை சொல்லாக்கத்தில் பயன்படும் முறை என்பதை பற்றி பார்த்தோம். இவ்வதிகாரத்தில் சொற்களின் அமைப்பு பற்றி விளக்கப்படுகின்றது. எழுத்துக்கள் ஒலிகளை குறித்து நிற்கின்றன. எழுத்து என்ற நிலையில் அவற்றுக்கு பொருள் இல்லை. இம் என்பன எழுத்துக்கள், இவற்றுக்கு பொருள் இல்லை. ஆனால் இவை ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து பொருளுள்ள சொற்களை ஆக்குகின்றன. மேலுள்ள 5 எழுத்துக்களும் எத்தனை சொற்களை ஆக்க முடியும்? ஆ, மா, பா, படம், பட்டம், மடம், மட்டம், அப்பம், அப்பா, ஆம், பப்படம், மாடம், ஆட்டம். இவ்வாறே மேலுள்ள 5 எழுத்துக்களையும் கொண்டு இன்னும் சில சொற்களை ஆக்கலாம். ஆ, மா, பா ஆகியன ஒரு எழுத்தாலான சொற்கள். ஏனையவை பல எழுத்துக்களாலான சொற்கள். எழுத்துக்கள் ஒன்றோ பலவோ சேர்ந்து பொருள் தருமாயின் அதனை சொல்லென்பர். சொல்லென்பது பதம் என்பதும் ஒரே பொருள் தரும் சொற்களாகும். பகாபதம் ஆ, மா, பா, படம், பட்டம், மடம், மட்டம், அப்பம், ஆம், பப்படம், மாடம், ஆட்டம் ஆகிய சொற்களை மேலும் பொருள் தரக்கூடிய உறுப்புகளாக நாம் பிரிக்க முடியாது. அவ்வாறு பிரித்தால் அவை பொருள் தரா. உதாரணமாக படம் என்ற சொல்லை பா குட்டல்டம் என்றோ, பட்டம் என்பதை குட்டல்டம் என்றோ பிரித்தால் அவற்றுள் எந்த கூறும் பொருள் தருவதில்லை. பா, டம், பட் என்று தமிழில் சொற்கள் இல்லை. பப்படம் என்பதை பப் குட்டல் படம் என்றும், மாடம் என்பதை மா குட்டல் டம் என்றும் பிரித்தால் அவற்றில் இடம்பெறும் படம், மா என்பன பொருள் தருகின்றனவே என்று கூறலாம். ஆனால் அவற்றுடன் இருக்கும் பப் டம் என்பவற்றுக்கு பொருள் இல்லை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே மேலுள்ள சொற்களை பொருள் தரக்கூடிய கூறுகளாக நாம் பிரிக்க முடியாது. நான், நீ, மரம், மாடு, நட, ஓடு, மேசை, கதிரை, நட்சத்திரம் இவையெல்லாம் பகாபதங்களே. பகுபதம் மரங்கள், மாடுகள், நாய்கள், பூனைகள். இச்சொற்களை பொருள் தரக்கூடிய கூறுகளாக நாம் பிரிக்கலாம். பிரித்தால் மரம், மாடு, நாய், பூனை ஆகிய ஒருமை பெயர்களும் கல் என்ற பன்மை உணர்த்தும் விகுதியும் நமக்கு கிடைக்கின்றன. ஓடுதல், பாடுதல், நாடுதல் ஆகிய சொற்களை பிரித்தால் ஓடு, பாடு, ஆடு, நாடு ஆகிய வினை சொற்களும் தல் என்ற தமிழ் தொழிற்பெயர் விகுதியும் நமக்கு கிடைக்கின்றன. இவ்வாறு பொருள் தரக்கூடிய உறுப்புகளாக பிரிக்கக்கூடிய சொற்களை பகாபதம் என்பர். ஒரு பகுபதத்தில் குறைந்தபட்சம் 2 கூறுகளாவது இருக்க வேண்டும். நாம் மேலே பார்த்த பகுபதம் ஒவ்வொன்றும் 2 கூறுகளை கொண்டுள்ளது. ஒரு பகுபதத்தில் கூடிய பட்சம் என்பதை கூறுகளாக இருக்கலாம். ஓடிக்கொண்டிருப்பான் இதுவும் ஒரு பகுபதம்தான். இதனை பிரித்து பார்க்கலாம். ஓ கூட்டல் இ கூட்டல் கொள் கூட்டல் இட் கூட்டல் உ கூட்டல் இரு கூட்டல் இந் இத் கூட்டல் உ கூட்டல் இரு கூட்டல் இப் கூட்டல் ஆன். எத்தனை கூறுகள்? 11 கூறுகள் உள்ளன. இத் இந்த் என்ற இடைநிலையை இத் கூட்டல் இத் என்று பிரித்தால் 12 கூறுகளாகும். வா வாடகை, வருகை, வாழ்வு, மனம், வயிறு, மருந்து, வருந்து, விருந்து, நடந்து, பணம், மரம், மரத்தில், திங்கள், நாங்கள், மீன்கள், அவர்கள் இவற்றை பகாபதங்கள் என்கிறோம். பகுபத உறுப்புகள் ஒரு

0: பகுபதத்தில் இடம்பெறும் கூறுகளை அவற்றின் தொழிற்பாட்டின் அடிப்படையில் ஆறு உறுப்புகளாக வகைப்படுத்துவர். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் எனப்படும். ஒரு பகுபதத்தில் இவற்றுள் ஏதாவது இரண்டு உறுப்புகள் கட்டாயம் இருக்கும். சில பகுபதங்களில் ஆறு உறுப்புகளும் இருக்கும். குருவிக்கூடுகள், பூனைக்குட்டிகள், குருவிக்கூடுகளை, பூனைக்குட்டிகளை, குருவிக்கூடுகளுக்கு, பூனைக்குட்டிகளுக்கு, கைவிட்டேன், கைவிடுவேன், கைவிடுகிறேன், கைவிட, கைவிட்டு, முன்னேறினேன், முன்னேறுவேன், முன்னேறுகிறேன், முன்னேற, முன்னேறி. மேலுள்ள சொற்களில் பகுதிகள் எவை? குருவிக்கூடு, கைவிடு, பூனைக்குட்டி, முன்னேறு ஆகியவை இவற்றின் பகுதிகள். இவற்றை கூட்டுப்பகுதி எனலாம். பின்வரும் சொற்களை பிரித்து வேறுபடுத்துக. வெட்கப்பட்டான், ஒலிவாங்கிகள், கரும்பலகையில், கேள்விப்படுவாய், உரையாசிரியர்களுக்கு கண்டுபிடித்தார்கள் என்பன. விகுதி. பகுபதத்தின் இறுதியில் வந்து திணை, பால், எண், இடம், வேற்றுமை, வினை, ஏவல், வியங்கோல் போன்ற பல்வேறு பொருள்களை உணர்த்த பயன்படும் உறுப்பை விகுதி என்பர். பகுபதம் அரசன், பகுதி அரசு, விகுதி அண், விகுதி பொருள் உயர்தினை ஆண்பால். அரசி அரசு, விகுதி ஈ உயர்தினை பெண்பால். பகுபதம் மாடுகள், பகுதி மாடு, விகுதி கள், விகுதி பொருள் பண்மை. பகுபதம் போனேன், பகுதி போ, விகுதி ஏன், விகுதி பொருள் தன்மை, ஒருமை. பூனையை பகுபதம் பூனையை, பகுதி பூனை, விகுதி ஐ, விகுதி பொருள் வேற்றுமை. பகுபதம் மரமா, பகுதி மரம், விகுதி ஆ, விகுதி பொருள் வினா. பகுபதம் போங்கள், பகுதி போ, விகுதி இங்கள், விகுதி பொருள் ஏவல் பண்மை. பகுபதம் வாழ்க, பகுதி வாழ், விகுதி க, விகுதி பொருள் ஏவல், விகுதி பொருள் வியங்கோல். பகுபதம் ஓடுதல், பகுதி ஓடு, விகுதி தள், விகுதி பொருள் தொழிற்பெயர். இவ்வாறு விகுதிகள் பல வகைப்படும். ஒரு பகுபதத்தில் ஒன்றுக்கு அதிகமான விகுதிகள் இடம்பெறலாம். உதாரணமாக மாடுகளையா என்ற சொல்லை பின்வருமாறு பிரிக்கலாம். மாடு கூட்டல் கல் கூட்டல் ஐ கூட்டல் ஆ. இச்சொல்லில் மாடு என்பது பகுதி, கல் ஐ ஆ என்பன விகுதிகள்.
1: அறிவோம் பகிர்வோம். ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள், இதுவரை சொல்லின் அமைப்பு குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 8:01 ஆயிடுச்சுங்க. நேர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. குட் மார்னிங் நில் கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் இட்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்ததாக உங்கள் செவிகளை இனிமையாக்க ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது. ஆம்பளை படத்திலிருந்து ஸ்டேட்யூன்.

மாம்பழ படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் ஹிப் ஹாப் தமிழா. நேரம் இப்போது 8:05. குட் மார்னிங் நீல்கிரிஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகாபதி படத்துலேருந்து ஒரு சூப்பரான இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமையிட்டு

கோட் படத்திற்காக ஒழித்தது அந்த பாடலை பாடியவர்கள் விஜய் யுவன் சங்கர் ராஜா குழுவினர். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது குட் மார்னிங் நில்கிரீஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திற்கான செய்திகள் டெய்லி அஞ்சல்.

0: ஒளித்த அந்த பாடல் மாஸ் படத்திற்காக கார்த்திக் சின்மயி குரலில் கேட்டோம். யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் நேரம் இப்போது 8:35 ஆயிடுச்சுங்க. நேர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்ருக்கீங்க. ட்ரைவ் டைம் பீட்ஸ் தாங்க கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாம் காத்துட்ருக்கு. பாடலை கேட்குறதுக்கு முன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு விளம்பரம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

ஸ்டுடியோல டைம் கரெக்டா 8:39 ஆயிடுச்சுங்க. டிரைவ் டைம் பீட்ஸ்ல அப்படியே காரை வந்து சூப்பரா வந்து அழகான பாடல் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா கார் எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தாங்க இந்த நிகழ்ச்சி. அப்படி திரைக்காலத்துல அடுத்து வரவிருக்கும் பாடல் பாத்தீங்கன்னா அனேகன் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோன் வித் ஊட்டி FM 101.8.

ஒளித்தாந்த பாடல் அநேகன் படத்திற்காக சின்மயி சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடியதை கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில்

0: ஹலோ,
1: எட்டாம் தேதி எப்போ வரும்?
2: ஹலோ
1: பிரதர், உங்களுக்கு தெரியுமா எட்டாம் தேதி எப்போ வரும்?
3: நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். இனி

0: Alo.
1: Hey. Ne böyle diyor ya? Hadi seyir edin bakalım.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

டிரைவ் டைம் பீட்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒலிக்கவிருக்கும் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா கொடிவீரன் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியூன் வித் ஊட்டி FM 101.8.

உழைத்த பாடல் கொடிவீரன் படத்திற்காக கேட்டோம். வி வி பிரசன்னா குழுவினர் பாடியது அந்த பாடல். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ்.

நிலையத்தில் நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. ரெட்ரோ ரகங்கள் கேட்கும் நேரம் இது. கோல்டன் இட் சாங்ஸ். முதல் பாடலாக சேனாதிபதி படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல. ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாரான். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லை.

0: எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறது இல்லை, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார், கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார், மகனே உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான், இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா, நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்துதான்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 9:16 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து இப்பொழுது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்கலாம். இன்றைக்கு கிலோ ஒன்றிற்கு விற்கப்படும் காய்கறி, பழங்கள், கீரை வகைகளோட விலை நிலவரம்: கத்தரி 55, வெண்டை 48, தக்காளி நாட்டு ரகம் 28, தக்காளி ஆப்பிள் ரகம் 26, அவரை 85, புடலங்காய் 88, பீர்க்கங்காய் 58, சுரைக்காய் 28, பாகற்காய் 65, கொத்தவரை 40, பூசணிக்காய் 18, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 50, சின்ன வெங்காயம் 62, பெரிய வெங்காயம் 42, பொரியல் தட்டை 35, முருங்கைக்காய் 65, தேங்காய் 54, மாங்காய் 35, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளி கிழங்கு 40, சர்க்கரை வள்ளி கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 50, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 40, பீட்ரூட் 60, நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 40, முட்டைகோஸ் 25, காலிஃப்ளவர் 40, பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 200, இஞ்சி 200 ரூபாய்க்கு கிலோ ஒன்றிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 80, டபுள் பீன்ஸ் 100, ஊட்டி அவரை 130, கலர் கோஸ் 50, குடைமிளகாய் 80, பஜ்ஜி மிளகாய் 40, ப்ரக்கோலி 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கறிவேப்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கீரை வகைகள் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30, எலுமிச்சம்பழம் 70, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம்பழம் 220, திராட்சை 100, மாம்பழம் 100, வாழைப்பழம் பூவன் 50, வாழைப்பழம் ரஸ்தானி 60, வாழைப்பழம் மோரிஸ் 45, வாழைப்பழம் நேந்திரன் 45, வாழைப்பழம் செவ்வாழை 80, வாழைப்பழம் கற்பூர வள்ளி 50, ஆப்பிள் 240, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கேட்டது இதுவரை உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம்.

ஒளிதாந்த பாடல் கண்டுகொண்டேன் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 9:25. ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8.

ஒழித்த அந்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களை கேட்டோம் இளையராஜாவோட மியூசிக்கில். நேரம் இப்போது 9:30 ரெட்ரோ ரகங்கள் சூப்பரான இதமான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8.

ஓடி எஃப்எம் 101.8 நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ராசையா படத்துல இருந்த ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

கேட்ட அந்த பாடல் வீரா படத்திற்கான பாடலை கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதாவோட இனிமையான வாய்ஸில் அந்த பாடலை கேட்டோம் இளையராஜாவோட மியூசிக்கில். நேரம் இப்போது 9:48 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ரகங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துலேருந்து ஒரு அருமையான சாங் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே செம ஹிட்டு.

ஒழித்த அந்த பாடல் ஜீன்ஸ் படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் கேட்டோம். ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்ல ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 10:07 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி FM 101.8.

தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் வரிசையில் ஒரு சூப்பரான சாங் பார்த்தீங்கன்னா, அதிரடியான துள்ளலான சாங் எதிரும் புதிரும் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 10:12 ஆயிடுச்சுங்க. நேர்கள் ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க, ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்டு உங்களுடைய வேலைக்கு செஞ்சிட்ருக்கீங்க. அடுத்து நம்ம செவிகளை இனிமையாக்க வந்துட்டே இருக்குது ஒரு சூப்பரான சாங். எதுன்னு பார்த்தீங்கன்னா ரச்சகன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ரகங்கள், சூப்பரான சாங்ஸை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக வரவிருக்கும் சாங் பார்த்தீங்கன்னா, புதுநெல் புதுநாத்து படத்துக்கான ஒரு சூப்பரான அருமையான சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேரம் இப்போது 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகிளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: பிரியா.
2: பிரியா பேசுறீங்களா? பிரியா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: எஸ்கேஜி.
2: யூகேஜியா? வீட்டுல யார் இருக்காங்க?
3: அக்கா, நானு, அம்மா, அப்பா.
2: அக்காவும் நீங்களும் ஜாலியா விளையாடுவீங்களா? ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து என்ன விளையாடுவீங்க ரெண்டு பேரும்?
3: கண்ணமூடி.
2: விளையாடுவீங்களா ரெண்டு பேரும்? ஓகே ஓகே. ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவீங்களா? நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவீங்களா வீட்டுல? ஓகேடா, ஓகே, சரி. உங்களுக்கு ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா? அழகா ரைம்ஸ்
3: பாடுறீங்களா?
2: சூப்பர் கியூட்டா பாட்டுனீங்க. ஓகேம்மா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்?
3: பிங்க் கலர்.
2: எதனால பிங்க் பிடிக்கும்?
3: பேபி பிங்க் கலர்.
2: பேபி பிங்க் கலரா? ஓகே. நீங்க வீட்ல மம்மி சொல்லமா டாடி சொல்லமா?
3: மம்மி சொல்லலாம்.
2: எதனால மம்மி சொல்ல நீங்க? ரெண்டு பேரும் சொல்லி தருவாங்க, அதனால நீங்க மம்மி சொல்லமா? ஓகே. யாரு உங்களை ரொம்ப திட்டுவா, மம்மியா டாடியா?
3: திட்டமாட்டாங்க வீட்டுல.
2: நீ ஒரு குறும்பு பண்ணலனாக்கா? ஏதாச்சும் குறும்பு பண்ணுவீங்களா நீங்க? குறும்பு பண்ண மாட்டீங்களா? அப்ப திட்டவே மாட்டாங்களா உங்களை? ஓகே. நீங்க வீட்டுல சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வீங்களா? மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க?
3: பாத்திரம்
2: பாத்திரம்லாம் விளக்குறீங்களா நீங்க? மம்மி உங்க வீட்டுல வேலை வாங்குறாங்களா? அப்புறம் நீங்களே போய் பாத்திரம் எல்லாம் கழுவிடுவீங்களா? அப்ப மம்மி நீ கொட்டி பாப்பா வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்களா? மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக நீங்க பாத்திரம் கழுவி தரீங்களா? ஓகே, சூப்பர்மா, சூப்பர். அக்காவும் ஹெல்ப் பண்ணுவாங்களா மம்மிக்கு? அக்கா என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க?
3: அக்கா வந்து மேலக்கு டஸ்ட் எல்லாம் மேலக்கு வச்சு கீழ தள்ளி விடுவாங்க.
2: எவ்வளவு மேல இருக்குற டஸ்ட்?
3: இவ்வளவு இருக்கு.
2: அவ்வளவு மேல இருக்குற டஸ்ட் அக்கா கிளியர் பண்ணிடுவாங்களா? அப்ப மம்மிக்கு வீட்டுல வேலையே இல்லையா?
3: இருக்கு.
2: என்ன செய்வாங்க மம்மி வீட்டுல? நீங்க
3: பாத்துக்கிறீங்க? துணி மடிப்பாங்க, தண்ணி வாஷ் பண்ணுவாங்க.
2: ஓகே.
3: அதுக்கப்புறம் பெட் கிளீன் பண்ணுவாங்க.
2: சமையல் யார் செய்வா?
3: சமையல் அம்மா.
2: அம்மா தான் செய்வாங்களா? என்ன மம்மி சூப்பரா சமையல் செய்வாங்க?
3: பிரியாணி.
2: என்ன பிரியாணி?
3: மட்டன் பிரியாணி.
2: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு மட்டன் பிரியாணி? மம்மி பிரியாணி செஞ்சா எவ்வளவு சாப்பிடுவீங்க? கொஞ்சம் சாப்பிடுவீங்களா நிறைய சாப்பிடுவீங்களா?
3: சாப்பிட்டு
2: என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவீங்களா டயர்டாயி? பிரியாணி சாப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிடுவீங்களா நீங்க? ஓகே ஓகேடா. சரி, டாடி கூட அவுட்டிங் எல்லாம் போவீங்களா? எங்க கூட்டிட்டு போவாங்க டாடி
3: உங்களை? கூட்டிட்டு போவாங்க.
2: கடையில போனா என்ன வாங்கிட்டு வருவீங்க டாடி கூட போய்?
3: டாடி கூட போயிட்டு ஃப்ரூட் வாங்கிட்டு வருவாங்க.
2: என்ன ஃப்ரூட் வாங்குவீங்க நீங்க?
3: மேங்கோ, ஆப்பிள்.
2: உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஓகே, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
3: மேங்கோ.
2: மேங்கோ ரொம்ப பிடிக்குமா? ஒரு மேங்கோ ஃபுல்லா சாப்பிட்டுருவீங்களா நீங்க? அக்காக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா? அப்ப மம்மிக்கு டாடிக்கு?
3: மம்மி டாடிக்கு பப்பாய பப்பாய தருவாங்க டாடி.
2: அப்ப நீங்க மாம்பழம் கொடுக்க மாட்டீங்க?
3: கொடுப்போம்.
2: இப்பதான் சொன்னீங்க பப்பாய கொடுப்பாங்க, நாங்க ரெண்டு பேர் தான் மேங்கோ சாப்பிடுவோம் சொன்னீங்க.
4: ஓகேவா? ஓகேமா, கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ.

0: அடியோஸ் அமிகோ.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள். நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: என்ன
2: ஸ்கூல்? வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
3: அம்மா அப்பா நானு.
2: ஓகே, நீங்க மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
3: எஸ் மேம்.
2: என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க?
3: தோசை சுடுறது, தண்ணி வச்சுற வேலையெல்லாம் பண்ணுவேன்.
2: தோசை என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு? மம்மி விடுவாங்களா நீங்க தோசை சுடுறதுக்கு? எப்படி மம்மி கிட்ட அடிக்க எல்லாத்துக்கும் நீங்களும் செஞ்சு கொடுத்துருவீங்களா? குட்டி குட்டியா எவ்வளவு சுடுவீங்க? யாருக்கு அந்த ஃபைவ்?
3: எனக்கு மேம்.
2: உனக்கு மட்டும் தான் செய்வியா?
3: எஸ் மம்மி பண்ணிக்குவாங்க மேம். பெரிய தோசை
2: உங்களுக்கு மட்டும் குட்டி குட்டியா அழகா நீங்க தோசை சுட்டுப்பீங்களா?
3: எஸ் மேம்.
2: ஓகே ஓகேமா. சரி, நீங்க பெருசானவனே என்ன ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? தெரியலையா?
3: என்ன யோசிக்கலாம் மேம்.
2: அதெல்லாம் பெருசாயி படிச்சு அப்புறமா யோசிக்கலாம். இப்ப ஜாலியா நம்ம படிக்கலாம்ல. ஓகே ஓகேமா. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எதனால பிங்க் பிடிக்கும்?
3: பிங்க் கலர் அழகா இருக்கு.
2: வேற கலர்ல அப்ப அழகா இல்லையா?
3: ரெட்டு பிடிக்குமா?
2: ரெட்டு பிடிக்குமா? ரெட் வித் பிங்க் காம்பினேஷன்ல என்னெல்லாம் திங்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க?
3: பிங்க் கலர் பேக் மேம்.
2: அப்புறம்
3: ஆரஞ்ச் கலர் பென்சில் மேம்.
2: ஆரஞ்ச் கலர் பென்சில், பிங்க் கலர் பேக், ரெட் கலர்ல
3: பவுச் மேம்.
2: ஓகே ஓகே. சரி, நீங்க வீட்டுல மம்மி சொல்லமா டாடி சொல்லமா?
3: மம்மி.
2: வை
3: மம்மி தானே எல்லாமே பண்ணாங்க.
2: அப்ப டாடி ஒன்னும் பண்ண மாட்டாங்களா உங்களுக்கு? டாடி கூட ஜாலியா பைக்ல ரவுண்டிங் எல்லாம் போவீங்க தானே நீங்க? மம்மியா கூட்டு போறாங்க இல்ல தானே? அப்புறம் மம்மி மட்டும் பிடிக்க சொல்றீங்க? மம்மி ஃபர்ஸ்ட் கரெக்டா? ஓகே ஓகே. சரி, நீங்க டாடி கூட எங்கெல்லாம் வெளியே போயிருக்கீங்க?
3: கோயில் மேம்.
2: ஓகே, பிளாக் தண்டர் போகும்பொழுது உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா அங்க விளையாடுறதுக்கெல்லாம்? ஓகே ஓகே தான். சரி, உங்களுக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியுமா? ஒரு அழகான குட்டி ஸ்டோரி சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஒரு தம்பியும் அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி சொல்லுங்க சமாதானம் படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் முழுசா ஸ்டோரி சொல்லிட்டு புக்ல இருக்கிறதுல முழுசா ஸ்டோரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொல்லுவாங்க மேம்.
2: ஓகே ஓகேமா. சரி, நீங்க டிவில நிறைய பாட்டெல்லாம் கேப்பீங்களா?
3: டிவில கேட்க மாட்டோம் மேம்.
2: என்ன பாப்பீங்க நீங்க?
3: கார்ட்டூன்ஸ்.
2: படம் பாப்பீங்களா போன்ல?
3: எஸ் மேம்.
2: ஓகே, இப்ப தமிழ் ரைம்ஸ் எல்லாம் நீங்க போன்ல கேட்டிருக்கீங்களா?
3: எஸ் மேம்.
2: ரைம்ஸ் பாடி காமிக்கிறீங்களா?
3: ஒரு நிறைய என்ன பண்ணிச்சோம், சிக்கன் வச்சு சாப்பிட்டுச்சோம். அதுக்கப்புறம் சொன்னதுல என்னவோ எழுந்து செத்து கேட்டுன்னு எங்கேயோ போய் எழுப்பி கேட்டாங்க. அப்ப அவங்க ஓடிட்டாங்க மேம் நிறைய பார்த்து. அதுக்கப்புறம் நீளமான பக்கம் வந்து நான் எடுத்து வர்றேன் அப்படின்ட்டு சாப்பிடக்கூடாது ஓகே அப்படின்ட்டு எடுக்கச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு பரிசு இங்கே அப்படின்னு சொல்லிச்சோம். அதுக்கப்புறம் நானே சாப்பிடாம இருந்தேன் அப்படி பரிசு அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான்.
2: ஓகே ஓகே, அழகான பாட்டு பாடுவீங்கன்னா கியூட்டா இன்னொரு ஸ்டோரி சொல்லிட்டீங்க. ஓகேமா. ஓகே ஓகே. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா?
3: பெரியா
2: இருக்குமா? நாய்க்குட்டி
3: ஏன்னா தொட்டா கிடைச்சிடும்.
2: நீங்க தொடுவீங்களா நாய்க்குட்டிய?
3: நாய்க்குட்டி இல்ல மேம், அது பெருசா இருக்கும் மேம்.
2: பெருசா இருக்கு, அது தொடுவீங்களா நீங்க?
3: தொட்டா என்னையே கிடைச்சிடும்.
2: உங்களுக்கு தானே அது, உங்ககிட்ட பழகலையா அது?
3: பண்ணும்போது
2: பக்கத்துல யாரு இருந்தா?
3: ஐயா மேம்.
2: அதனால தைரியமா நீங்க ஹேண்ட்ஷேக் கொடுத்தீங்களா? அப்படியா, பயந்துக்குமா ஐயாக்கு உங்க நாயி? உங்களை பார்த்தாக்கா முறைக்குமா? அம்மாவும் அப்பாவையும் பார்த்து முறைக்குமா? ஐயாவை மட்டும்தான் முறைக்காது, ஐயாக்கு மட்டும்தான் பயப்படுவாது. அதனால பிஸ்கட் போடுறதுனால குலைக்குதா? குலைக்கிறது இல்லையா? பயம் ஜாஸ்தி உங்களுக்கு? ஓகேடா ஓகே. நீங்க வீட்டுல பூச்செடி எல்லாம் வளர்க்குறீங்களா? ஓகே, பூச்செடி வளர்க்கறதுக்கு நீங்க என்னெல்லாம் போடுவீங்க?
3: என்ன
2: கலர்ல இருக்கு?
3: எல்லா கலரும்
2: அழகா இருக்கா பாக்கிறதுக்கு? அது வந்து செடியிலேயே வச்சு பாத்துப்பீங்களா நீங்க?
3: மழையே
2: வரலன்னா நீங்க தண்ணி எவ்வளவு நாள் ஊத்துவீங்க? இப்ப மழையே வரல 10 டேஸா, அப்ப அதுக்கு வேணும் தானே? இப்ப நம்ம தான் நம்ம சாப்பிடுறோம்ல, நமக்கு எனர்ஜி கிடைக்கும். தண்ணி செடிக்கு ஊத்துனாதானே அந்த செடி இந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி நல்லா வளரும்.
3: தள்ளிட்டு போயிருது மேம்.
2: தள்ளிட்டு போயிருந்த வேண்டானே?
3: அப்படியா,
2: சரி சரிமா, ஓகேமா, ரொம்ப கியூட்டா பேசுனீங்க, தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: ரிகேஷ் பேசுறேன்.
2: ரிகேஷ், வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, தம்பி.
2: ஓகேம்மா, சரி. ரிகேஷ்க்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்?
3: சைக்கிளிங், வாலிபால், கொக்கோ.
2: இந்த மூணு கேம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: பிடிக்கும்.
2: ஓகே, உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமா இருக்கா?
3: இருக்கு.
2: எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: லட்சுமி.
2: லட்சுமி, எதனால லட்சுமி கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சாமி கும்பிடணும்னாலே லட்சுமி சாமியை தான் கும்பிடுவீங்களா?
3: எல்லா சாமியும் கும்பிடுவோம்.
2: எல்லா சாமியும் கும்பிடுவீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் உங்க முன்னாடி வந்து உனக்கு ஒரு வரம் குடுக்கறேன், நானு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன கேப்பீங்க சாமி கிட்ட?
3: எனக்கு நல்லா படிப்பறணும், நல்லா பெரிய ஆளாகி நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு கேப்பேன்.
2: அப்படின்னு கேப்பீங்களா? ஓகே ஓகே. நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்களா?
3: பாப்பேன்.
2: என்னென்ன பாப்பீங்க டிவில?
3: சின்சன், அனிமி.
2: காமெடிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
3: பாப்பேன்.
2: உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யாரு?
3: வடிவேல். வடிவேல்,
2: எதனால வடிவேல் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
3: நல்லா பண்ணுவாங்க, பிடிக்கும்.
2: வடிவேல காமெடி நிறைய பாத்துருக்கீங்களா?
3: பாத்துக்கிறேன்.
2: ஏதாச்சும் ஒரு காமெடி சொல்ல முடியுமா வடிவேல் உங்களுக்கு?
3: வடிவேல் ஆக்சிடென்ட், அப்படியே காய் வைக்காம போயிட்டு இருந்தாங்க, பஸ்ல பிரேக் போட்டாங்க, விழுந்துட்டாங்க.
2: எங்க போய் விழுந்தாரு? அவரு
3: பஸ்லேயும்
2: கண்ணாடி பிச்சுக்கிட்டு வெளியே வந்து விழுந்தாரா? அந்த காமெடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிரிப்பு வந்ததா இல்ல மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததா?
3: லைட்டா சிரிப்பு வந்துச்சு.
2: லைட்டா சிரிப்பு வந்துச்சு. நீங்க பஸ்ல டிராவல் எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
3: பண்ணிக்கிறேன்.
2: இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கா உங்களுக்கு?
3: இல்ல.
2: பஸ்ல நின்னுட்டு போயிருக்கீங்களா? நீங்க
3: போய்க்கிறேன்.
2: ஓகே, பஸ்ல நின்னுட்டு போகும் பொழுது சைட்ல கம்பி எல்லாம் புடிச்சிட்டு நிப்பீங்களா இல்ல வடிவேலு மாதிரி ஃப்ரீயா ஜாலி அனுப்பீங்களா?
3: புடிச்சிட்டு நிப்பேன்.
2: வடிவேலுடைய காமெடி ஞாபகம் வந்திருக்கா?
3: வரும்.
2: அப்ப வரும்போது உங்களுக்கு சிரிப்பு வருமா?
3: லைட்டா வரும்.
2: லைட்டா லைட்டா தான் வருமா? எல்லாம்
3: எப்பா சிரிச்சிருங்க.
2: நல்லா சிரிச்சிருவீங்க. நீங்க பாட்டுக்கு தனியா சிரிச்சிட்டு இருப்பீங்க.
3: ஆமா,
2: பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இந்த குட்டி தனியாவே சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல?
3: ஆமா.
2: ஓகே, நீங்க வீட்டுல மம்மிக்கு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா?
3: செய்வேன்.
2: என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க மம்மிக்கு?
3: அளவெளிக்கு சுடு தண்ணி மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுப்பேன். ஏன்னாச்சும் அப்புறம் குடத்துல தண்ணியை டோசனா எடுத்துட்டு வருவேன். அப்புறம் என்னாச்சும் பண்ண சொன்னா பண்ணுவேன்.
2: மம்மி சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா?
3: டீ வச்சு கொடுப்பேன்.
2: டீ எல்லாம் வைக்க தெரியுமா?
3: தெரியும்.
2: எப்படி டீ வைப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
3: பால், லைட்டா தண்ணி, சக்கரை, தூள், அப்புறம் கேஸ் பத்த வச்சுட்டு நல்லா பொங்கல் மாதிரி வந்துச்சுன்னா அப்புறம் ஆத்தி, அப்புறம் வடிகட்டி கொடுத்துருவேன்.
2: வடிகட்டி கொடுத்துருவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க டேஸ்ட் பண்ணுவீங்களா நம்ம வச்ச டீ கரெக்டா இருக்கா இல்லையான்னு?
3: பண்ணிப்பேன்.
2: பண்ணிப்பீங்க. சுகர் எல்லாம் கரெக்டா அளவு யாரு சொல்லி கொடுத்தது? மம்மியா?
3: ஆமாங்க.
2: ஓகே, வேற என்னெல்லாம் செய்ய தெரியும் உங்களுக்கு?
3: மிக்சியில அந்த மோர், மோர் அடிச்சு பண்ணுவேன்.
2: மோர் அடிக்க தெரியுமா? ஓகே ஓகே, சரிம்மா. சரி, வேற என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க நீங்க வீட்டுல?
3: அவ்வளவுதான் மேம்.
2: அவ்வளவுதான். ஓகேம்மா, சரி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
3: பிடிச்ச கலர் பிளாக்.
2: பிளாக், எதனால பிளாக் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
3: பிளாக் எல்லா இடத்துலயும் இருக்கும், பிடிக்கும். பிளாக் என்ன பிடிக்கும்?
2: பிளாக்னா கருப்பு. கருப்புல ஒரு பாடல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம். நல்ல ஒரு ஃபேமஸான சாங்கு கருப்பு கலர்லயேதான் வரும்.
3: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்கிட்ட பாடுங்க பாக்கலாம். டூ லைன்ஸ்
3: எனக்கு இது மட்டும் தான் தெரியும்.
2: அதை மட்டும் பாடுங்க போதும்.
3: கருப்பு தான் எனக்கு
2: பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச கலரும் கருப்பு தான். உங்களுக்கு பாடல்ல தெரிஞ்ச ஒரே வரியும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு கருப்பு கலரு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வேற என்ன திங்ஸ் வச்சிருக்கீங்க பிளாக் கலர்ல? நீங்க
3: பிளாக் சைக்கிள்.
2: சைக்கிளா? பிளாக் கலர்லயா? ஓகே ஓகே. சைக்கிள் நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைம்ல ஓட்டுவீங்களா? ஓகே. எப்படி கையெல்லாம் விட்டுட்டு ஸ்டைலா ஓட்டுவீங்களா?
3: சில டைம் ஓட்டுவேன்.
2: சில டைம் ஓட்டும் பொழுது யாராச்சும் பார்த்தா திட்ட மாட்டாங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ்? உங்க சைக்கிள் நீங்க ரெண்டு கைய விட்டு ஸ்டைலா ஓட்டிட்டு இருக்கீங்க, ரோட்ல போறவங்க உங்களை புடிச்சு திட்டும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க செய்யறது சரின்னு தோணுமா தப்புன்னு தோணுமா?
3: தோணும். என்ன மாதிரியா இருக்குன்னு டைம் சொன்ன பச்சு கேட்டு அதே மாதிரி ஓட்டும்.
2: அதுக்கப்புறமா கைய புடிச்சிட்டு ஓட்டுவீங்க. கை சைக்கிள்ல கையெல்லாம் விடாம சைக்கிள்ல பிரேக் எல்லாம் புடிச்சிட்டு கரெக்டா ஓட்டுவீங்களா? ஓகே. நீங்க வச்சிருக்க சைக்கிளுக்கு எத்தனை டயர் இருக்கு?
3: டூ.
2: டூ. ஓகே ஓகே மாஸ் ஓகே. நீங்களும் தம்பியும் வீட்டுல வந்து சண்டை போடுவீங்களா இல்ல எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருப்பீங்களா?
3: சண்டை போடுவோம்.
2: எதுக்கெல்லாம் சண்டை வரும் உங்க ரெண்டு பேருக்குள்ள வீட்டுல?
3: அவன் என்ன சொல்லி மாட்டி கொடுத்தானா அதுக்கு சண்டை போடுவோம்.
2: எந்த விஷயத்துல உங்களை மாட்டி கொடுப்பாங்க?
3: என்ன எப்பவும் எப்பவோ பண்ணல மாட்டி கொடுப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணா அது எப்போ பண்ணல மாட்டி கொடுப்பாங்க.
2: அதனால யார்கிட்ட மாட்டி விடுவாங்க?
3: அப்பா கொட்டாங்க.
2: அப்ப அப்பா என்ன சொல்லுவாங்க?
3: அப்பா கண்ணப்பா தரேன்
2: அடிப்பாங்களா?
3: ஆமா.
2: அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த தப்பு செய்ய மாட்டீங்களா? ஓகே ஓகே சரி. இப்ப உங்க கையில ஒரு 50 ரூபா கொடுத்து உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி டாடி அனுப்பி விட்டா நீங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க அந்த 50 ரூபீஸ்க்கு?
3: பென்சில், பேனா, பாக்ஸ்,
2: இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்குவீங்களா? சாப்பிடறதுக்கு எல்லாம் ஒண்ணு வாங்க மாட்டீங்களா? என்ன வாங்குவீங்க?
3: சாக்லேட்,
2: ஓகே. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுக்கு?
3: சாக்லேட்.
2: சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா? ஓகே. என்ன சாக்லேட் பிடிக்கும்?
3: மெலோடி.
2: ஷேர் பண்ணுவீங்களா?
3: பண்ணுவோம்.
2: ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்க. உங்க தம்பி ஒரு சாக்லேட் கேக்குறாங்க, கொடுத்துருவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களே சாப்பிட்டுப்பீங்களா?
3: கொடுப்போம்.
2: ரெண்டா ஸ்பிட் பண்ணி சாப்பிடுவீங்களா?
3: ஆமா.
2: ஓகே ஓகேம்மா. சரிம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூம்மா.
3: தேங்க்யூ.

நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கியிருக்கும் நிலையில் புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெற உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்போது 11:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு பெறலாம். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வேண்டிய தலைப்பு என்னென்னா, சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம். நீங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க, அந்த காசு வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து அந்த காசு வந்து உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ந்த தருணத்தை பற்றி எங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் 9344109031 9342109018 மற்றும் ஒரு எண் 8300109018 அலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 ஆகிய எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம் பற்றி பேசிட்டு உங்களுடைய விருப்பப்பாடலையும் நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: ஸோ நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர் இணைப்பில் இருக்காரு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம் நான் சென்னையிலிருந்து ராஜேஷ் மேடம்.
0: ராஜேஷ் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்களா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சென்னையில எல்லாம் வெயிலுங்களா?
1: ஆமாங்க மேடம், தொடர்ந்து சென்னையில ஒரே வெயில்
0: தான். ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு மேடம். நீங்களா சாப்பிட்டீங்களா மேடம்?
0: சாப்பிட்டோம் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சி கேட்டு இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கேன்.
0: 11 மணிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நிகழ்ச்சி கேட்டு. ஓகே ஓகே, தலைப்பு கேட்டீங்களா? இன்றைய தலைப்பு உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
1: கண்டிப்பா மேடம், என்னுடைய அந்த சேமிப்பு எனக்கு உதவிய நேரம் பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்களுடைய அம்மாவுடைய பூர்வீக இடத்துல கொஞ்சம் எல்லாரும் வீடு கட்டணும். சின்ன சின்ன ரூமா போட்டு எல்லாம் அங்க போய் தங்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி அப்ப கட்டணும். எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். எல்லா வேலையும் பினிஷிங் ஆயிடுச்சு. லாஸ்டா பினிஷிங் டச்சிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் ஒர்க், அது மாதிரி சில ஒர்க் எல்லாம் கொஞ்சம் நிறைய நின்று.
0: இந்த வீட்டு வேலைகள் எடுத்தாலே பினிஷிங் முடியும் போதுதான் நிறைய பணம் தேவைப்படும் இல்லீங்களா?
1: ஆமா ஆமா. அப்ப பணம் சொல்ல போய் சேமிப்புக்காக சில இது பண்ணி வச்சிருந்தேன், பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேன்.
0: ஓகே ஓகே.
1: சோ அது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நேரத்துல கொஞ்சம்
0: உதவி.
1: ஆமா, உதவி வச்சிருக்கேன் அந்த நேரத்துல. அது இருக்கக்கூடாது இருந்தாலும் அந்த நேரத்துக்கு எனக்கு கொஞ்சம் பெரிய உதவியா.
0: கண்டிப்பா, முதலே செலவு பண்ணிருந்தீங்கன்னா அந்த நேரத்துல என்ன பண்ணிருந்தீங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப கஷ்டமாயிட்டோம் அந்த சேமிப்பு. அந்த டெபாசிட் பண்ணதுனால எனக்கு அந்த நேரத்துல அதை எடுத்து நான் கொஞ்சம் இது செலவு பண்ணல, கொஞ்சம் உதவியா இருந்துச்சு.
0: சேமிச்சனால பொழைச்சிட்டீங்க.
1: ஆமா கண்டிப்பா மேடம்.
0: ஓகே ஓகே, சூப்பரா சார். நீங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல் என்னங்க சார்?
1: கண்டிப்பா, இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பீமா திரைப்படம், பாடல் பாத்தீங்கன்னா முதல் மழை. அத பாடல் மேடம்,
0: முதல் மழை. உங்களுக்கு வெயில் அடிக்கிறதுனால நீங்க மழையை கேக்குறீங்க.
1: இந்த மழை கேக்குறேன் கண்டிப்பா மேடம்.
0: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி காட்சி அடைகள் வந்து. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஸ்டுடியோல டைம் கரெக்டா 11:14 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணதோட மட்டுமல்லாமல் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம். கஷ்டத்துல உங்களுடைய சேமிப்பு வந்து உங்களுக்கு எந்த விதத்துல உதவி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம். நேற்று சென்னையில இருந்து பேசிட்டு இருந்தேன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: அப்ப டெய்லி பேசுறேன்றீங்களா?
1: இல்ல, இன்னைக்கு காலையில அங்க இருந்து வந்தேன் சென்னையில இருந்து. அதனால எனக்கு தனி ட்விஸ்ட் ஆயிடுச்சு, கோயம்புத்தூரா சென்னையான்ட்டு.
0: அப்படிங்களா? ரெண்டு இடத்துல இருப்பீங்க, தூணிலும் இருப்பீங்க, துரும்பிலும் இருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே சார். ஓகே, தலைப்பு கேட்டீங்களா இன்னைக்கு? வெயில் கம்மியா இருக்கனால கோயம்புத்தூருக்கு தாவிட்டீங்களா?
1: இல்ல மேடம், அங்க வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்துச்சு மேடம். அதனால ஓடி வந்தேன் மேடம். குளு குளு ஊட்டி
0: வெயில் தாங்க முடியாம.
1: ஆமா, இங்க அப்படியே ஊட்டி மாதிரியே இருக்கு, போகும் ஜம்மன் இருக்கு.
0: ஓகே ஓகே. தலைப்பு கேட்டீங்களா சார்?
1: கேட்டேன் மேடம்.

0: வைக்கலாம், நம்ம சேமிச்சு வச்சாதான் நம்ம
1: ஸோ
0: வந்து
1: அதனால் அந்த
0: என்ன
1: சேமிப்பு வந்து இப்போ நான் போட்டு தான் இருக்கேன், பேங்க்கில் கட்டிட்டு இருக்கேன்.
0: கண்டிப்பாக சூப்பராக
1: கட்டிட்டு
0: அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு பிடித்த பாடல்கள், பாடல் என்ன சார்?
1: எங்க தம்பி மலையோர மாங்குருவி.
0: மாங்குருவி கூப்பிடுறீங்களா?
1: ஆமாம் கூப்பிடுறேன் மேடம்.
0: ஓகே சார், உங்க நீங்க ரசித்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு.
1: நன்றி.
0: ஸ்டே டியூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 11:21 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். அதோட என்ன தலைப்பை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோன்னா, சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம் பற்றி நேர்கள் உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அம்மா வணக்கம். சத்தியமங்கலம் சட்டம்பாளையத்துல இருந்து கோயில பழனிசாமி பேசுறேங்கம்மா. நிலையத்துல எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் சூப்பரா இருக்கும், நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கம்மா. ஊட்டி பண்புடை கேட்டுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கேன்.
0: பழனி
1: கைத்தறி, எங்கள் கைத்தறி நெசவுக்கு உங்கள் ஊட்டி பண்புடை எங்களுக்கு சிரம் தாழ்த்து கொடுத்திருக்கு. இதுவே எங்களுக்கு ஒரு சேமிப்பு மாதிரிதான்.
0: அப்படியா?
1: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவி பார்த்தோம்னா பல தொல்லைகளுக்கு ஆளாகுவோம். வானொலி கேக்குறதுனால வாரத்துல 2000 ரூபாய் எனக்கு ஈட்டு தந்துகிட்டு இருக்கு. அதனால சினிமாவுக்கு போறது இல்ல. 1 மணி நேரம் புரோகிராமுக்காக 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் உட்காந்து நேரத்தை கழிக்க இப்ப நாங்க தயார் இல்லைங்க. வானொலி கேக்குற ஒவ்வொரு நேயர்களும் இதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா.
1: ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இருக்கு, நல்ல கருத்துக்கள் இருக்கு, குடும்பத்தை சிதைக்காத வகையில நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. தொலைக்காட்சியில கூட அவ்வளவு நேரம் தொல்லை கொடுக்குங்க. இது வந்து எங்களுக்கு உறுதுணையா பல வழியில வருமானத்தை ஈட்டு கொடுத்துட்டு இருக்கு. விவசாய தொழிலா இருக்கட்டும், கைத்தறி தொழிலா இருக்கட்டும், ஒரு கட்டட தொழிலாளர்கள் செஞ்சா கூட ரேடியோ போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
0: அப்ப நேரத்தை நீங்க சேமிக்கிறீங்க, பத்ததுக்கு வந்து பிலிம் பாக்காம அந்த மணியும் சேமிக்கிறீங்க.
1: ஆமாங்கம்மா, கண்டிப்பாங்க. இன்னைக்கு சேமிப்பு நாளைக்கு ராஜாவா கொண்டு வந்து உட்கார வைக்கீங்க. முக்கிய ஒரு தடவை வந்து அன்னைக்கெல்லாம் வந்து சிறு சேமிப்பு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த வகையிலேயே அவங்களுக்கு என்ன பலன் இருக்குது? 10 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 8 ரூபாய் செலவாச்சுன்னா 2 ரூபாய் சேமிப்பாங்க.
0: இன்னைக்கு
1: எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம வாழ 5 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேடியோ கேட்டுக்கிட்டே நம்ம கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பா.
1: ஒரு அவசரத்தை கூட போகணுமா இருந்தா கூட இருந்தா பண்புடையில லைன் கிடைச்சிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டிடுமா நம்ம வானொலி.
0: எதிர்காலத்தை பத்தி பிரச்சனை இல்ல உங்களுக்கு, ஜாலியா?
1: ஆமா, அதாவது வீட்டு பெண்கள்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சேல மடிச்சு வச்சாங்கன்னா அதுல ஒரு 10,000 ரூபாய் இருக்கும்.
0: ஓ, அப்படி?
1: செல்வமகள் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டுருக்காங்கம்மா. அதெல்லாம் முக்கியத்துக்கு எது எது தேவையோ அதெல்லாம்
0: போட்டுட்டு இருக்காங்க.
1: என்னங்கம்மா?
0: இல்ல உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டேங்க சார்.
1: அம்மா, படம் விசுனுங்க. பாடல் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பசியா இருக்கிற வேலை பெருமா இருக்கு. தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை போராட்டம்
0: இருக்கு, முட்டை போராட்டம் உங்களுக்கு வேணுமா? இப்போ
1: அந்த படம் பார்த்து நாளாச்சுங்க, பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சுங்க.
0: அப்படியா? அப்ப தொட்டபெட்டால வந்து முட்டை போராட்டம் சாப்பிட்டுருக்கீங்களா?
1: வந்திருக்காங்கம்மா.
0: இணைந்திருங்கிறது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: விஷ்ணு படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் விஜய் சோபா. நிலையத்தில் நேரம் 11:30 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவே நேருப்பம் நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாம் வந்து கால் பண்ணி சேமிப்பை, அதாவது சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம் பற்றி பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நலமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க மேடம். நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாருமே நல்லா இருக்காங்க சார், சூப்பரா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வந்து, சமுதாயத்துக்கு வந்து அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க மேடம்.
0: சமுதாயத்துக்கு அருமையான, எப்பொழுதுமே இது அருமையான தலைப்பு. ஏன்னா சேமிப்பு இல்ல நம்ம லைஃப வந்து நம்ம ஓட்டவே முடியாது இல்லைங்களா?
1: ஆமா ஆமா. அதாவது சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும்.
0: ஆமா கண்டிப்பா, சிக்கனமா இருப்பீங்க அப்ப நீங்க.
1: என்னென்ன
0: விதத்துல நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க?
1: நான் வந்து என்னன்னா வந்து வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்கேன். கையில கிடைக்கிற பணத்தை வந்து நம்ம வந்து பெருசா பண்ணாட்டி கூட ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படியே சேமிச்சுக்கிட்டே இருக்கேன். முன்னாடி சேமிச்சுக்கிட்டு இருந்தேன், வச்சிருந்தேன். அப்புறம் இடையில ஒரு பங்கன் வந்துச்சு, ஒரு நகை வாங்குற மாதிரி ஆகி போச்சு மேடம். அப்புறம் வாங்கி அதை வந்து நல்லபடியா அந்த தேவையில பூர்த்தி பண்ணிட்டேன் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நகை எல்லாம் வாங்குறது உங்களுக்கு ஒரு சேமிப்பு தானே?
1: ஆமா, ஒரு குதிரை கொம்பா இருக்கு. ஏழைகள் நகை வாங்குறது ரொம்ப குதிரை கொம்பா இருக்கு.
0: கண்டிப்பா.
1: அதனால வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் கற்றுத்தரணும். இந்த போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம அன்றாட வந்து நம்ம வந்து சேமிப்பு பண்ணலாம் மேடம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய.
0: சேமிப்பு பண்ணலாம், நிறைய பேரு சேமிச்சு வச்சிருப்பீங்க, எதாவது சேமிக்காம இல்ல. ஆனா வந்து அந்த சேமிப்பு வந்து எந்த தருணத்துல, எந்த வந்து கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து யூஸ் ஆச்சுன்னு சொல்லி நாங்க கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஆமா, அதுதான். அந்த எனக்கு வந்து ஒரு எங்க சொந்தக்காரங்க ஒரு பங்கன் நடந்துச்சு, அந்த டயத்துல அந்த நம்ம அந்த சேமிச்சு வச்சதுனாலதான தேவையை பூர்த்தி பண்ணேன்.
0: கண்டிப்பா.
1: நம்ம வந்து ஒரு கடன் வாங்குற மாதிரி ஆயிப்போம், அப்ப அந்த கடனை நம்ம கட்டணும்ல.
0: ஆமா,
1: அதனால வந்து நம்ம முன்னாடியே நம்ம வந்து அதை வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிற்காலத்துக்கு நமக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு உதவும்.
0: வர்றது வரவுக்கு மீறி செலவு பண்ணா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா?
1: நம்மளால விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால என்ன முடியுமோ ரொம்ப பெருசா சேமிக்காட்டி நம்மளால அன்றாட எவ்வளவு வருமானம் வருதோ அதுல ஒரு 1/4% சேமிக்கணும்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்களுக்கு பிடித்த பாடல் என்னங்க சார்?
1: நம்ம நேர்களுக்காக வானத்தை போல திரைப்படம், மைனாவே மைனாவே இது என்ன மாயம்.
0: மைனாவை கூப்பிடுறீங்க நீங்க. அவரு லாஸ்ட் காலர் வந்து தொட்டபெட்டா ரோட்டு மேலன்னு கேட்டாரு, முட்டை பொரட்டா. நீங்க வந்து மைனா மைனாவே மைனாவே. ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் வந்து உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: ரொம்ப நன்றி மேடம்.

0: ஸ்டுடியோல டைம் கரெக்டா 11:40 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம். நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா 8300 1910 1018 இந்த அலைபேசி எண்ணானது புதிய நேயர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நேர்களும் கால் பண்ணி உங்களுக்கு எந்த தருணத்துல நீங்க வந்து சேமிப்பை வந்து உணர்ந்தீங்கன்னு சொல்லி கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: உதகமண்டல காட்டலை ஊடகத்தில் இருந்து என்னாலும் தேவைப்படுமான ஒரு தலைப்பு வந்து நேய விருப்பங்களையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுகிறேன். நலம்

0: மரியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: மந்திரமூர்த்தி பேசுறீங்க, சேமமா இருக்கீங்களா?
0: நன்னா இருக்கிறோம், நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நன்னா இருக்கோம், சேமமா இருக்கோம்.
0: மகிழ்ச்சியா இருக்கிறது நீங்க சொல்றதை கேட்டு. நன்னா நிகழ்ச்சி நடத்துறேன், உங்களுக்கு ஒரு சொத்து வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னைக்கு வந்து தலைப்பு கேட்டீங்களா சார்?
0: கேட்டேன், சேமிப்பு பத்தி தான். சேமிப்புல உள்ள அனுபவங்களை தானே சொல்ல சொன்னேன். அதாவது சின்ன வயசுல இருந்து, அதாவது நான் வந்து அந்த ஸ்கூல் வெக்கேஷன் வரும் பார்த்தேடா, அப்போ வந்து ஏதாவது இந்த ஷாப்பிங் சென்டர்ல போய் அந்த ஒரு 50 days வந்து அங்க ஒர்க்
1: பண்ணுவேன்.
0: ஒர்க் பண்ணிச்சு அவங்க தினசரி தரக்கூடிய ஊதியத்தை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு போட்டு வச்சுக்குவேன்.
1: உண்டியல்ல போட்டுருவீங்க?
0: ஆமா, உண்டியல்னா காயின் தானே போட முடியும், இதுலன்னா வந்து
1: பாக்ஸ்ல போட்டுருவீங்க. ஓகே,
0: பாக்ஸ்ல போட்டு போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் வந்து இத்தனை நாள் நம்ம அட்டன் பண்ணிருக்க, இத்தனை நாள் பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ரீஓபனிங் டைம்ல அந்த பணம் எல்லாம் எனக்கு வந்து வீட்டுல உள்ளவங்கள எதிர்பார்க்காம புக்ஸ், யூனிஃபார்ம்ஸ்,
1: தேவையானது நீங்களே வாங்கிக்குவீங்க,
0: ஷூ, சாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வாங்கி தன்னைத்தானே, அதாவது சுயமாட்டு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிரமிப்புல நான் நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்ப சம்பாதி குடும்பத்தை நடத்துறச்ச வந்து நான் உண்டியல் வச்சிருக்கேன். உண்டியல்னா வந்து காயின் நிறைய வரும்
1: பாத்தீங்களா,
0: போடலாம், சுத்தி சுத்தி போடணும் பாத்தீங்களா, அப்ப நான் ஒரு அவசரங்களுக்கு எடுக்க முடியும்.
1: அதனால நீங்க வந்து உண்டியல் தனியா, காயின்ஸ்க்கு பாக்ஸ் தனியா, வந்து
0: இன்னொரு பாக்ஸ்ல வந்து காயின்ஸ் போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா பஸ்ல எங்கேயே வெளியே போறச்ச வந்து நமக்கு காயின் இல்லாம இருந்தா அந்த காயின் தூக்கி பாக்கெட்ல வச்சுக்குவேன். கோயிலுக்கு நம்ம நேர்த்தி கடனுக்காக பணம் வந்து சேர்த்து செய்ய முடியாது பாத்தீங்களா, அப்பப்ப போட்டு வைக்கிறது. அந்த அந்த கோயிலுக்கு போடுற அந்த பணம் கூட நமக்கு இப்ப 500 அப்புறம் வந்து 100 or 200 அதுக்கு சேஞ்ச் தேவைப்பட்டு அதுல போ அந்த இந்த பணத்தை அதுல போட்டு அதுல உள்ள பணத்தை அந்த
1: காயின்ஸ் எடுத்துக்கோம்.
0: ஆமா, அதாவது மணி டிரான்சாக்ஷன் வந்து வீட்டுக்குள்ளே நடக்கும் பாருங்க.
1: ஓகே, நீங்க வந்து
0: அந்த நீங்க சொன்ன சேமிப்புல வந்து நிறையவே அனுபவப்பட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அனுபவப்பட்டு இருக்கேன், இப்பவும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க தலைப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. இது என்னாலும் தேவையான தலைப்பு, எல்லாருக்கும் தேவையான தலைப்பு, எல்லா தரப்பினருக்கும் தேவையான தலைப்பு.
1: ஓகே சார், அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
0: எனக்கு ராமராஜன் கௌதமி நடித்த பொங்கி வரும் காவேரி படத்துல இருந்து வெள்ளி கொலுசுமணி பாடலை உங்கள் கைங்கரத்தில் நீங்களும் நானும் நிலை தரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்புகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசினேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். வெள்ளி கொலுசுமணி உங்களை தேடி வந்துட்டே இருக்கு காற்றலைகளில். ஸ்டேட்யூன் வித் ஊட்டி FM 101.8.

0: ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 11:49 ஆயிடுச்சுங்க. நேரில் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு அப்படியே ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விதமான பாடல்களையும், அப்புறம் வந்து நீங்கள் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த உங்கள் லைஃப்பில் வந்து உணர்ந்த அந்த தருணத்தை பற்றியும் எங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அழகான காலை வணக்கம் சிஸ்டர். அன்புடன் நான் ராஜு, சென்ட் மேரிஸ்ல இருந்து. சேமமா இருக்கீங்களா?
0: சேமமா இருக்கும், நலமா இருக்கும்.
1: ஆமா சிஸ்டர், கொஞ்சம் லைன்லாம் பிடிச்சிட்டு அப்புறமேல தான் சாப்பிடுது. கொஞ்சம் லேட்.
0: ஓ, அவ்வளவு புடிவாதமா இருக்கீங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
0: பாட்டு கேட்டுட்டு பேசிட்டு தான் சாப்பிடுவேன், இல்லனா எனக்கு ஜீரணம் ஆகாதுன்னு.
1: ஆ, கரெக்ட் கரெக்ட் சிஸ்டர், உண்மைதான் உண்மைதான் சிஸ்டர்.
0: ஓகே ஓகே. இந்த சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம் எப்போ?
1: அதுதான் சிஸ்டர். நான் பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சேமிப்பு ரொம்ப ஒரு அதுல கரெக்டா இருப்பேன் சிஸ்டர். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. நான் பாத்தீங்கன்னா ஒரு 46 வருஷமா பக்கம் நான் சேமிப்புல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பேன். அப்படி இருந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு சேமிப்பு தொடங்கினா, எனக்கு சேமிப்பு தொடங்கினாலும் என் பசங்களுக்கும் சேர்ந்து சேமிப்பு தொடங்கிட்டாங்க வருங்காலத்துல.
0: ஓகே ஓகே, அதுதான் அந்த சேமிப்பு வந்து எந்த தருணத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு?
1: ஆமா சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் பையன் காலேஜுக்கு போறப்போ எனக்கு பணம் ரொம்ப அர்ஜென்டா தேவைப்பட்டப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த சேமிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு சார். ரொம்ப எனக்கு இம்ப்ரூவ்மெண்டா இருந்துச்சு அது.
0: ஆமா ஆமா, மொத்தமா வந்து நம்ம மணி வந்து அப்போ திரட்ட முடியாது.
1: அவர் அந்த காலேஜ்ல தான் போய் படிச்சே தீர்வான ஒரு தனியார் காலேஜ்ல ஒத்த கால நின்றாரு கோவைக்கு. அதே மாதிரி அவர் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வந்த பிறகு திரும்ப ஒரு அவருடைய கல்யாண டைமுக்கு ஒரு பிக்சர் தேவைப்பட்டு, அந்த பிக்சர் எடுத்து அருமை யார்ட்டையும் கை நீட்டி காசு கேட்கல சிஸ்டர். எல்லாமே என்னோட சொந்த செல்வம் சேமிப்பு வச்சு பையனுக்கு அழகா கல்யாணத்தை கட்டி அவனை நல்ல மாதிரி தலைநிமிர வச்சு
0: கொண்டாந்து
1: சேமிப்பு எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, நல்ல மாதிரி நீட்டா கல்யாணம். அந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொடுத்த நாள்னு கூட சொல்லலாம்.
0: உங்க நாய் வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: கோவை மாவட்டம் சின்னவன் செழுராஜி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கைத்தறி நெசவாளர் இருக்கேன் மேடம்.
0: ஓகே ஓகே சார், தலைப்பு கேட்டிங்களா?
2: தலைப்பு கேட்ட சேமிப்பு அவசியம் சொல்லி இருக்கீங்க. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்த காலகட்டத்தில் சேமிப்பு. எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு வீடு கட்டுறது யூஸ் ஆச்சுங்க மேடம். பணம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தா போஸ்ட் ஆபீஸ்ல.
0: மோஸ்ட்லி எல்லா நேயரும் வீடு கட்டுறதுக்கு தான் சேமிப்பு வந்து யூஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க.
2: அதாவது மேடம், அப்பத்துக்கு நாம வீடு கட்டுறதுக்கு நாங்க ஒரு கணக்கு போட்டிருப்போம், அப்ப பாத்தீங்கன்னா கணக்கு தப்பா போயிருங்க மேடம்.
0: கரெக்டா அந்த அமௌண்ட்ல முடியாது.
2: ஆமா, அந்த அமௌண்ட் முடியாது,
0: எழுத்துட்டே போகும்.
2: சேமிப்பு வந்து கணக்கு முடியும் வந்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா.
2: அப்புறம் அது இப்பவும் கூட அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. இப்ப வார இந்த மாசத்தோட சேமிப்பு முடிஞ்சிருங்க மேடம். வீடு கட்ட பிளான் போட்டா அது கொஞ்சம் யூஸ் ஆகும் மேடம்.
0: ஓகே ஓகே.
2: அதாவது கடன் வாங்க கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கலாம் மேடம். அதனாலதான் மேடம் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: 5 வருஷம் போட்டுட்டு இருந்தேன்.
0: ஹலோ, வணக்கம்.
3: குட் மார்னிங் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நிகழ்ச்சி
0: முடியும் போது கரெக்டா கடைசி நேயரா வந்து இணைப்பு.
3: புஷ்பா மேம், இது மாதிரி நிறைய காலர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் மேம். அப்பா உங்க ஷோல வந்தா கண்டிப்பா எனக்கு கிடைச்சிடும்.
0: அப்படிங்களா? தேங்க்யூ சார்,
3: ரொம்ப தேங்க்ஸ் மேம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே ஓகே. சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம் எப்போ?
3: ஆமா, ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா பினான்சியல் ரீதியாக எனக்கு வந்து இந்த வீடு அப்படிங்கறத கட்டணும் மேம். எக்ஸ்டென்ட் பண்ணி மாடியை கட்டினோம். அந்த சமயத்துல எனக்கு சேர்த்து வச்ச காசு அப்படிங்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது மேம். பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4-5 lakhs பக்கம் ஆச்சு எக்ஸ்டென்ட் பண்ணி வீடு கட்டுறது அப்படிங்கறது. நான் கடனுக்கு வாங்க கூடாது, இஎம்ஐக்கு போக கூடாது, நம்ம சேமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் நிதானமா காசு அப்படிங்கறத சேர்த்து வச்சு அதன் பிறகுதான் இந்த வீடு அப்படிங்கறத வேலூர் மாவட்டத்துல எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டினேன். அந்த தருணம் இந்த சேமிப்பினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மருத்துவ செலவு திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணறதுன்னு தெரியாதுன்னு.
0: என்னுடைய
3: அதேதான். அப்ப பாட்டியோடைய, அதாவது எங்க அப்பாவுடைய அம்மா, எனக்கு இது பாட்டி ஆகணும் இல்லையா, சோ அப்ப வந்து அப்பா வந்து பினான்சியல் ரீதியாக அந்த காசு அப்படிங்கறது புரட்டுறதுக்கு கஷ்டப்பட்டாரு. அப்ப ஆப்வியஸ்லி நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ லோன் அப்படிங்கறத நான் வாங்கணும், சந்திரசேகர் லோன் திருப்பி வாங்கினேன்னா வீட்டு செலவு பாத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாரு. நான் வந்து சேமிச்ச காசு அப்படிங்கறத மருத்துவத்திற்கு டக்குன்னு
0: கொடுத்தேன்.
3: எங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது நானு அமௌண்ட் அப்படிங்கறத சேர்த்து வச்சேன்னு. பாட்டுக்கு திடீர் செலவு, உடம்பு சரியில்லாம வீடு கட்டுறதே கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்போ பாட்டி நான் பண்ணி, இப்ப பாட்டி இல்ல பட் ட்ரீட்மெண்ட் ஆகி பாட்டி 6 இயர்ஸ் சூப்பரா இருந்தாங்க. அந்த கரெக்டான சமயத்துல இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மருத்துவ செலவுக்கு பாட்டிக்கு கொடுத்த அந்த காசு
0: பாட்டியை எங்களுக்கு 6 இயர்ஸ்
3: வச்சாங்க. சொல்லுவாங்க நான் காசு செலவழிச்சோ யூஸ் இல்லாம போயிடுச்சேப்பா அப்படின்ட்டு. ஒரு இஷ்யூ வரும்பொழுது அது பாட்டிக்கு ஹிரண்யா ஆபரேஷன் அது மாதிரி எல்லாம் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் அந்த சேமிப்பினுடைய மகித்துவத்தை உணர்ந்தேன். இப்ப 4 பேர் கிட்ட போய் காசு கேட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா இஎம்ஐ மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத அப்பா கடனை வாங்கிட்டு போட்டுக்கணும் லோனு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ நான் சேமிச்ச பணம் அப்படிங்கறது ஒரு உயிரையே காப்பாத்துச்சு அப்படிங்கும் பொழுது அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா
0: இருந்துச்சு.
3: அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கும் ஹார்ட் தொடர்பான ஆபரேஷன் நடந்தது. அவன் காசு கையில இல்ல. அப்ப என் பெஸ்ட் திக்க ஃப்ரெண்டு தானே, அவங்க அப்பாவுக்கும் காசு கொடுத்தேன். அவன் சொன்னான், டேய் சந்திரசேகர் ரொம்ப தேங்க்ஸ் தான், நான் யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் என்னுடைய பாட்டி உயிர் பழிச்சும் போது வந்ததோ, அதே போல என்னோட ஃப்ரெண்டோட அப்பா உயிர் பழிச்சு ஹார்ட் ஆபரேஷன் நடந்து வெளியில வரும்பொழுது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், என் அப்பா இந்த அளவு கூட இருக்கிறான்னு நீதான் சந்திரசேகர்னு. அப்ப சொல்லும் போது கூஸ் பம்ப்ஸா இருக்கும். நம்ம சேமிச்ச காசு நம்ம ஃப்ரெண்டோட அப்பாவை, அதுவும் ஹார்ட் ஆபரேஷன் எவ்வளவு பெருசு, அதுக்கெல்லாம் உதவிச்சு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருந்தது. வருவாய் தரக்கூடியதாக இருக்கும்.
0: நினைத்த நேரம் பாத்தீங்கன்னா 11:58 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். அதாவது இன்னைக்கு நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த தலைப்பு என்ன அப்படின்னா, சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணம் பத்தி. நேயர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து சேமிப்போட முக்கியத்துவத்தை எப்பப்போ உணர்ந்தீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க. கால் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டவையே நேர் விருப்பம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10. ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள் இடம்பெறும். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள் இடம்பெறும்.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் நெஞ்சங்களில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 7:30 தோட்டமும் தொழிலும், விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் மூத்த வேளாண்மை அலுவலர் எஸ் நவீன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே நீக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 துறைகானம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, டியோ பிரேத் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நளவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: இன்றைய சிநேகிதியை நிகழ்ச்சியில அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும். உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு மற்றும் வீட்டிற்கு பயனுள்ள குறிப்புகளை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணணும் சொல்லி நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344-90-101-8 8300-00-119-108 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம். அல்லது 04-23 என்கிற இணைப்பினோடு 2966-7-81 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்த பல தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஸ்நேகிதிகளுக்காகவும் முதலாவதாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. உழவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. இன்றைய நமது நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஸ்நேகிதிகள் உடனே கால் பண்ணலாம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்ததான் உங்களுக்கான ஒரு டிப்ஸ் கூட நான் வந்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு சமையல் குறிப்புக்கு கொஞ்சம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சமையல் குறிப்புல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிந்தது தான், ஆனாலும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்ம செய்வோமா, அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த யோசனைகளே வராது இல்லையா. ஓகே, நான் என்னுடைய டிப்ஸை சொல்லான்றதுக்குள்ள ஒரு ஸ்நேகிதி இணைப்பில் வந்தாங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: மேம், நான் ஊட்டியிலேருந்து தீபா பேசுறேன்.
0: ஓகே, வணக்கம், சொல்லுங்க தீபா மேம், என்ன டிப்ஸோட இன்னைக்கு வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து தண்ணி குடிக்கிறத பத்தி மேம், ஹெல்த் டிப்ஸ்.
0: ஹெல்த் டிப்ஸ் சொல்லுங்க மேம்.
1: இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியா குடிக்கிறது இல்லை மேம். ஏன்னா நம்ம ஊட்டியில கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கு.
0: ஆமா, தண்ணி குடிக்கணும்னு எண்ணமே வராது.
1: ஒரு நாள் வந்து ஜீரக தண்ணில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஜீரக தண்ணி குடிக்கலாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சோம்பு இருக்கு இல்லைங்களா, சோம்பு நல்ல வாசனையா இருக்கும், சோம்பு போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கலாம். இன்னொரு நாள் ஓமம் இருக்கு இல்லைங்களா, ஓமம் வந்து கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கலாம். ஓமவாற்று மாதிரி
0: குடிக்கலாம்.
1: நம்மளுக்கு அடிக்கடி கோல்ட் எல்லாம் ஆகுது இல்லைங்க மேம், இதுல பாத்தீங்கன்னா இந்த வெதர் கண்டிஷன் நம்மளுக்கு ரொம்ப அடிக்கடி கோல்ட் ஆகும், காய்ச்சல் மாதிரி. நம்ம என்ன பண்றோம்னா கடையில வந்து துளசி வாங்கிக்கலாம் மேம், வீட்டுல இருந்தா வீட்டுல எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பூ கடையில எல்லாம் துளசி கிடைக்கும். துளசி வந்து நல்லா கிளீன் பண்ணி தண்ணியில வாஷ் பண்ணி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாம்.
0: ஓகே,
1: இது நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் அப்
0: பண்ணும். ஓகே, அப்ப நம்மளுக்கு தண்ணியே குடிக்க வேணாம் அப்படின்ற எண்ணம் மாதிரி நம்ம இதெல்லாம் கொதிக்க வச்சிருக்கோமே, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண கூடாதுனால அட்லீஸ்ட் குடிப்போம் இல்லையா?
1: ஆமாங்க மேம், அது வந்து நம்மளுக்கு டபுள்
0: பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, தண்ணியை குடிச்ச மாதிரி இருக்கும், அதனால ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர் மேம். வேற ஏதாவது தகவல் இருக்கா மேம்? இந்த மாதிரி எப்படியாவது ஒரு வகையில தண்ணி இறங்கிட்டே இருக்கும். ஆனா ஊட்டியில இருக்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி அந்த சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் குடிப்போம், இல்ல நைட் டின்னர் முடிச்ச பிறகு கொஞ்சம் குடிப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு இர்ரெகுலரா இருக்கும் நம்மளுடைய ட்ரிங்கிங் வாட்டர் ஹேபிட். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நம்ம கரெக்டா நம்ம தண்ணியை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதோ நான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் சீரக தண்ணி, ஒரு நாள் சோம்பு தண்ணி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஓம தண்ணி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தண்ணியில் வந்து அந்த பொருட்களை போட்டு அதை கொதிக்க வச்சு அதை குடித்தோம் அப்படின்னாக்கா அதில் டபுள் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதே போல் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல் குறிப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது என்ன சமையல் குறிப்பு அப்படின்னாக்கா, புழுங்கல் அரிசி நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும், அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து நிறையா காய்கறி கூட்டு வகைகள் பொரியல் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை லைட்டாக ஒரு பிஞ்ச் எப்படி சால்ட்டை வந்து தூவி இறக்குவோமோ அந்த மாதிரி இந்த வறுத்த புழுங்கல் அரிசி வந்து இந்த கூட்டு வகைகளுக்கு எல்லாமே போட்டுட்டு லேசாக தூவி இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல கமகமன் வாசனை வந்து சூப்பராக இருக்கும். ஏற்கனவே கூட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்துருப்போம் இல்லையா, அது நல்ல வாசனைக்கு சீரகம் போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அந்த புழுங்கல் அரிசியும் நல்லா வறுத்து பொடிச்சதை வந்து தூவி இறக்கணும் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கூட்டு வகைகள் வந்துட்டு ரொம்ப நல்ல வாசனை மிகுந்ததாக இருக்கும் அப்படின்றதான். ஸோ அடுத்து என்ன டிப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தேங்காய் வந்து நிறைய நாட்கள் வந்து நம்ம வந்து வச்சிருக்க மாட்டோம். சில நேரங்களில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு அது எங்கேயாவது ஒரு பக்கம் கிடக்கும், இல்லை கவுந்து கிடக்கும், இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தேங்காய் வந்து அழுகி போயிடும். அது வந்து அழுகாமல் நம்மளுக்கு கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த தேங்காயை வந்து அந்த கண் பகுதி இருக்குல்ல அது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி, அந்த குடுமி பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி நேராக அந்த தேங்காயை வந்து நிறுத்தி வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது. நம்ம எப்போ வேணும்னாலும் அதை உடச்சி வந்து பயன்படுத்திக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது அந்த தேங்காய் வந்து தாங்கும். அதனால இந்த மாதிரி நம்ம தேங்காய் வாங்கின பிறகு வந்து அங்கேயும் வைக்காமல் அதை நேராக நிமித்தி வச்சோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு பலன் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து நிறைய சிநேகிதிகள் வந்து கலந்துக்கங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிந்தாலும் அதை வந்து சில நேரங்களில் நம்ம செய்யாமல் தவறியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களை ஞாபகப்படுத்தும் பொழுது அது நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால சிநேகிதிய நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம் 9344490.

1018 என்ற எண்ணிற்கும், 8300019 1018 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த அழகான அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், வீட்டு உபயோக குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.

நிலையத்தில் நேரம் 12:28 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி 91.8 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். ஓகே, உங்களுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, பொதுவா இந்த உப்பு ஜாடியில வந்து அதிகமா வந்து சில நேரங்களில் நம்ம உப்பு வந்து பயன்படுத்தாம இல்ல கொஞ்ச நாள் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணாம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அதுல வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இல்லையா. அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், பட் சில நேரங்களில் வந்து அந்த உப்புல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த உப்பு கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் அந்த உப்பு ஜாடியில் வந்து கொஞ்சம் சோள மாவு இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவர் பவுடர், அந்த பவுடர் வந்து கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் உப்பு வந்து கொட்டி வச்சுட்டு வந்தீங்கனாக்கா தண்ணி விடாமல் அந்த உப்பு வந்து எப்பொழுதுமே நல்லாவே அழகாக வந்து நம்ம உதிரி உதிரியாக நம்ம எடுக்கும் போது கல்லுப்புலாம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து அதில் வந்து வராது அப்படின்றாங்க. இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பொதுவாக இது வீட்டில் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அடிக்கடி. ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக்ரோவேவ் அவன் வீட்டில் வச்சுருக்கவங்க வந்து பல நேரங்களில் அதில் நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம் இல்லை ஏதாவது குக் பண்ணுவோம், அதை வந்து கிளீன் பண்ண வந்து மறந்துடுவோம் இல்லையா. ஸோ அது ஒரு 2-3 days ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, நம்ம கிளீன் பண்ணலையா அப்படின்ற ஒரு ஃபீல் கூட நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த மைக்ரோவேவ் அவனுக்காகவே ஒரு பாத்திரம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த எலுமிச்சம் பழம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதனுடைய தோல் எல்லாத்தையும் சில நேரங்களில் வந்து சில பேருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஒரு ஹேபிட் கூட இருக்குது, அந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது நல்ல ஒரு மனமாகவே இருக்கும். அந்த தோல் இல்லைன்னா ஆரஞ்சு பழத்தோல் இது எல்லாத்தையுமே தூக்கி எறியாமல் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 2-3 minutes வந்துட்டு அந்த மைக்ரோவேவ் அவனுக்குள்ளேயே வச்சுட்டு நல்லா வந்து அதை பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து நல்லாவே என்னாகும் அப்படின்னாக்கா அதை க்ளீன் பண்ணிடும், அதில் இருக்கக்கூடிய எந்த விதமான டர்ட் எல்லாமே அப்படி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளாத் வச்சு அதை தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்துட்டு அந்த மைக்ரோவேவ் அவனியே நம்ம ஹீட் பண்ணவோ அல்லது ஏதாவது ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று கேக்கோ இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணுறக்கோ நம்ம அதை பயன்படுத்துவோம், பல நேரங்களில் அதை க்ளீன் பண்ண மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அடுத்த நாள் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுனாக்கா அதில் இருக்கிற நம்ம சமைச்ச அந்த பொருளோட மனம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டிப்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம்.

பல பேர் வீட்டில் வந்து கண்ணாடி பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்துவோம் இல்லையா. அந்த கண்ணாடி பாத்திரம் வந்துட்டு நல்லா அழகாக பல பலன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த கண்ணாடி பாத்திரங்களை வந்து உப்பு அண்ட் வினிகர் ரெண்டுமே கலந்த கலவையை கொண்டு அப்படி நல்லா சுத்தம் செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த கண்ணாடி பாத்திரங்கள் பல பலப்பாக மாறிடுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நிறைய டிப்ஸும் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் அழகான பாடல்களோட. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நிறைய ஸ்நேகிதிகள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே குக்கிங் பிளஸ் வீட்டு ஒர்க்கை வந்து செஞ்சுட்டே இருக்கிறதோட இல்லாம அதுல உங்களுக்கு தெரிந்த பல தகவல்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கால் பண்ணி கால் பண்ண வேண்டிய எண்கள் 93449010018 என்ற எண்ணிற்கும் 83001918 என்ற எண்ணிற்கு கால் பண்ணலாம். அல்லது 04233 என்கிற எண்ணை பின்னோடு 296671 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த அழகான அந்த குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.

உங்கள் ஊட்டியம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். ஓகே, இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றனால நம்ம ஸ்நேகிதிகள் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக நானே வந்து டிப்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து கூட ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய வந்து அவரை தானியங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ நம்ம வந்து அது சமைப்போம் இல்லையா, அதில் நிறைய ப்ரோட்டீன் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால. ஸோ அதை குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சுண்டலோ இல்லாத அதில் வந்து குழம்பு வகைகளோ வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது வந்துட்டு நிறைய நாட்கள் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, சில நேரங்களில் நம்மளுக்கே தெரியாத இல்லை பூச்சி வந்திருக்கும் நம்ம தெரியாம வந்து அதை ஊற வச்சிருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பூச்சிகளே அதில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வந்து வீட்டில் வந்து சுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, சுக்கு அல்லது பிரிஞ்சி இலை, இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்றையும் போடலாம். இல்லை ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே ஒரு சின்ன சின்ன பீஸ் போடலாம் அப்படின்னாக்கா, அந்த அவரை துவரை மொச்சை இந்த மாதிரியான தானிய வகைகள் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்துட்டு சிறிய துண்டு சுக்கும் ப்ளஸ் இந்த பிரிஞ்சி இலையையும் நாளாக கிழித்து அதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, எவ்வளோ நாட்கள் ஆனாலும் 6 மாதங்கள் ஆனாலுமே கூட வந்து அதில் பூச்சிகள் வந்து வராமல் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். ஸோ அதிக தூக்கமின்மையின் காரணமாக வந்து பெண்களுக்கு அடிக்கடி வந்து கண்களை சுற்றிலும் அந்த கருமை வர வளையங்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் அது நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாலே அது குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதுவும் மீறி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்ம தூக்கமே இல்லை, நிறைய நேரங்கள் நம்ம வந்து விழித்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி சமயங்களில் கருவளையம் ஏற்படும்பொழுது அந்த கண்களை குளிர்ச்சியாக பாதுகாக்கலாம். எந்த மாதிரியான வழிகளில் பாதுகாக்கலாம் அப்படின்னாக்கா, காலையில் எழுந்த உடனே கண்களை வந்து நல்ல குளிர்ந்த நீரில் வந்துட்டு ஒரு 2-3 minutes நம்ம உள்ளங்க நல்லா அந்த பச்சை தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்களை வந்து விழுத்து விழுத்து அதை வந்து இது பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கிடைக்கும். ஸோ ஃப்ரீயான டைமில் வந்துட்டு கிழங்கு இருந்தது அப்படின்னாக்கா அதை வட்டமாக கட் பண்ணி அதை கண்களில் வைக்கலாம். அல்லது வெள்ளரிக்காய்களையும் வந்து கண்கள் மேலே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைத்து சீக்கிரமாக அந்த கருவளையம் மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே செய்ய நேரம் இல்லை அப்படின்னாக்கா இரவு நேரத்தில் நேரம் இருக்குனாக்கா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு அதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கருவளையம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்க. சோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க. நேர்கள் இதுவரை ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஆச்சி ரெபேக்கா. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்பு துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 2,40,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். UPI பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். மூன்று நாள் பயணமாக நேற்று இரவு மேற்கு வங்கம் சென்ற அவர் உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்ற நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது.

0: அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ் சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன் குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்குவிக் மாகாணத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800க்கும் மேற்பட்டோர் பேரிடர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோரப் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்பூம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம் பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யூ ஃபி காயம் காரணமாக விலகியதையடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெற உள்ள இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் 1வது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: மிஷன் போஷன் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நாட்டின் உண்மையான பலம் அதன் இராணுவத்திலோ அல்லது பொருளாதாரத்திலோ மட்டும் இல்லை, அந்த நாட்டின் குடிமக்களின், குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியத்தில்தான் உள்ளது. ஆரோக்கியமான குழந்தைகளே வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும். இந்த உயரிய நோக்கத்துடன் இந்தியாவில் நிலவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம்தான் மிஷன் போஷன் 2.0. இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு. ஆனால் இன்றும் நமது குழந்தைகளிடையே குள்ளத்தன்மை, மெலிந்த நிலை மற்றும் இரத்த சோகை போன்ற ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான சவால்கள் நீடிக்கின்றன. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வளரிளம் பெண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைப்பது மிகவும் அவசியம். முன்னர் தனித்தனியாக செயல்பட்டு வந்த அங்கன்வாடி சேவைகள், போஷன் அபியான் மற்றும் வளரிளம் பெண்களுக்கான திட்டங்களை ஒன்றிணைத்து இன்னும் வலிமையான மற்றும் விரிவான ஒரு திட்டமாக 2021-22 நிதியாண்டில் இந்த போஷன் 2.0 உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கங்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பது மற்றும் குணப்படுத்துவது, குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, தாய் மற்றும் சேய் நலத்தை ஒரு வாழ்க்கை சுழற்சி அடிப்படையில் உறுதி செய்வது. மிஷன் போஷன் 2.0 திட்டம் வெறும் உணவை வழங்குவதோடு நின்றுவிடாமல் 3 முக்கியமான பிரிவுகளில் கவனம் செலுத்துகிறது. அவை ஊட்டச்சத்து உள்ளடக்கம் மற்றும் விநியோகம், அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்படும் உணவின் தரத்தை உயர்த்துதல், உள்ளூர் பகுதிகளில் கிடைக்கும் தானியங்கள், சிறுதானியங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்ப்பதை ஊக்குவித்தல். இது அந்தந்த பகுதிகளின் தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகிறது. இரண்டாவதாக போஷன் வாட்டிகா. இது இத்திட்டத்தின் ஒரு புரட்சிகரமான அம்சம். ஒவ்வொரு அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் அரசு இடங்களில் ஊட்டச்சத்து தோட்டங்களை உருவாக்குதல், இதன் மூலம் ரசாயனங்கள் இல்லாத இயற்கையான முறையில் விளைந்து காய்கறிகள் மற்றும் பழங்களை அந்தந்த இடத்திலேயே விளைவித்து குழந்தைகளுக்கு உணவாக வழங்க முடியும். மூன்றாவதாக தொழில்நுட்ப அடிப்படையிலான கண்காணிப்பு. இத்திட்டம் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. போஷன் டிராக்கர் என்ற மொபைல் செயலி மூலம் ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திலும் உள்ள குழந்தைகளின் வளர்ச்சி, எடை மற்றும் ஊட்டச்சத்து நிலையை அதிகாரிகள் நேரடியாக கண்காணிக்க முடியும். இது வெளிப்படைத்தன்மையையும் சேவையின் வேகத்தையும் உறுதி செய்கிறது. மிஷன் போஷன் 2.0 திட்டத்தின் வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், இது ஒரு அரசு திட்டமாக மட்டுமில்லாமல் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படுகிறது. இக்காலத்தில் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு பேரணிகள், சமையல் போட்டிகள் மற்றும் சுகாதார முகாம்கள் நடத்தப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை 2 வார காலச்சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இத்திட்டம் குறிப்பாக 6 வயது வரை உடைய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் 14 முதல் 18 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. வளரிளம் பெண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைத்தால்தான் எதிர்காலத்தில் பிறக்கும் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்ற அறிவியல் உண்மையை இது அடிப்படையாக கொண்டுள்ளது. மிஷன் போஷன் 2.0 வெற்றியால் எதிர்காலத்தில் நாம் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை காண முடியும். இந்த திட்டம் நம் ஒவ்வொருவரின் சமூக பொறுப்பாகும். நமது குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் சரியான நேரத்தில் சரியான ஊட்டச்சத்து கிடைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். சஹி போஷன் தேஷ் ரோஷன், அதாவது சரியான ஊட்டச்சத்து தேசத்தின் ஒளி என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். நமது குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவை வழங்குவோம், வளமான பாரதத்தை உருவாக்குவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை மிஷன் போஷன் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

கேட்ட அந்த பாடல் உதித் நாராயணன் அன்ற அல்கா யாக்னி குரல்களில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:14. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். அடுத்து ஒரு மலையாள மொழி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

கேட்ட இந்த பாடல் ஹரிசங்கர் அவர்களோட வாய்ஸ்ல கேட்டோம். நிறைத்து நேரம் 1:19 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

கேட்ட இந்த பாடல் சாமுண்டி திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. நிலையத்தில் நேரம் 1:25 நிமிடம். உங்கள் ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தோங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் 1 விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 1,78,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2,000-க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படவுள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடனும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார். தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலகத்தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்,
2: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீஸ்

0: சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதே போன்று பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 ஆண்டு கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ஜூலை 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு IIT வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலவிய ரயில் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை 21-19, 15-10 என்ற செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழை தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நிலையத்தில் நேரம் 1:55.
4: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SC போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய

0: தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ-உம் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டிருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம், இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SAID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SAID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
1: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8. நீலமலை நேரம்.
2: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்கள்.

நந்தன் திருவடி பால் கடம் பெண்ணே கண்ண பனமாரம் பெரியும் திருவடி பால் கடம் பெண்ணே.

ஐயகமுத்தும் சந்திரமுத்தும் பகவைத்தனா.

0: எரிசமலே எங்கமல நாடோ எங்கமல நாடு தம்பி மனமந்த நாடே
1: மனமல எரிசமலை
0: குச்சமல குடகுமலே எங்கமல நாடோ எங்கமல நாடு தம்பி மனமங்க நாடே குச்சமல குடகுமலே எங்கமல நாடோ எங்கமல நாடு தம்பி.

0: மலையமல்மலே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: மலையமல்மலே எங்க மலைநாடு எங்க மலைநாடு தம்பி மனமங்க
0: நாடே ஐயப்ப மலையமல்மலே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: மலையமல்மலே எங்க மலைநாடு எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
0: பரமசிவன் குடிலிருப்பா எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே பரமசிவன் குடிலிருப்பா எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே வெள்ளி மலை வெளிச்சமலே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: வெள்ளி மலை வெளிச்சமலே எங்க மலைநாடு எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
0: வெள்ளி மலை வெளிச்சமலே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: மலையமலே
0: பொன்னுமலே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
0: பரமசிவன் குடிலிருக்கும்

பச்சைமலை பௌஷமலை எங்கமலை நாடோ எங்கமலை நாடு தம்பி மலைமங்க நாடு பச்சைமலை பௌஷமலை எங்கமலை நாடோ எங்கமலை நாடு தம்பி மலைமங்க நாடு பச்சைமலை பௌஷமலை

0: மலை புருஷ மலை எங்க மலை நாடோ எங்க மலை நாடு தம்பி மலமங்க நாடு
1: மலை புருஷ மலை எங்க மலை நாடு.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 2:30.

சூப்பரா மேட்னி டைம்ல ஃபர்ஸ்ட் சாங்கை கேட்டுட்டு பாடலை கேட்ட உடனே இன்னைக்கு என்ன படம் பாடலை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்து பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்துல சூப்பரான பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் வித் 101.8.

இன்றைய மேட்னி டைம்ல சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்கள், இதயத்தை வருடும் பாடல்கள். இது கேட்ட அந்த பாடல் கே ஜே எஸ் தாஸ் மற்றும் சாதனா சர்கம் இவங்களுடைய வாய்ஸ்ல சமையா கேட்டம் வித்யாசாகரின் இசையில்.

இன்னைக்கு மேட்னி டைம்ல அப்படியே சூப்பரா கேட்டுட்டு இருக்கோம். பூவெல்லாமன் வாசம் திரைப்படத்துல இருந்து இனிமையான பாடல்கள், இதயத்தை வருடும் பாடல்களாக தான் எல்லா பாடல்களும் இருந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது. ஸ்டேடியம் வித் ஊட்டி FM 101.8.

5 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர், மேலக்கோட்டையூர் 4 சென்டிமீட்டர், சென்னை அண்ணாநகர் மேற்கு, கொரட்டூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், சென்னை பெரம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, நீலாங்கரை, தேன்கனிக்கோட்டை, மேடவாக்கம் சந்திப்பு, அயப்பாக்கம், செங்குன்றம், மாதவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை, வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லாறு, கண்ணகி நகர், விண்ட்வர்த், மணலி, ஸ்ரீபெரும்புதூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், பெருங்குடி, சைதாப்பேட்டை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, சின்கொனா, உபாசி, எடப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், வானமாதேவி, உத்தண்டி, தேவாலா, மணலி புதுநகரம், வால்பாறை, பேசின் பாலம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, நாமக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடலோர பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இடைப்பட்ட பகுதியில் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன்

0: லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இறைவானிலை நிலவக்கூடும். நாளை மறுநாள் 20ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூரலுக்கும் வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கினை இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நிலையத்தில் நேரம் 3 மணி 2 நிமிடம்.

0: நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டியில் உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காந்தல் முக்கோணம் பகுதியை சேர்ந்த அசோக் குமார் அவர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம். 100வது நாள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையல்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்

இன்றைய ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் காந்தல் முக்கோணம் பகுதியை சேர்ந்த அசோக் குமார் அவர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது அடுத்த பாடல், பிள்ளை நிலா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: San Mario.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

0: ஹலோ,
1: 8ஆம் தேதி எப்ப வரும்?
2: ஹலோ,
3: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களும் நம்ம உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பெயர் முகவரியோட உங்க விருப்ப பாடல் மற்றும் உங்க விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவைகளை வந்து விவரமா எழுதி நீங்க அனுப்ப வேண்டிய அஞ்சல் முகவரி, நிலை இயக்குனர், உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சி, அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட், உதகமண்டலம் 6 4 3 0 0 6 என்ற அஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்பலாம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவில் இணைந்து பாடிய பாடல் வலித்தது சட்டம் என் கையில். திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மன.

இன்றைய உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில காந்தல் முக்கோணம் பகுதியை சேர்ந்த அசோக் குமார் அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்துல இருந்து.

இளையராஜாவின் இசையில் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து பாடல் வலித்தது. கேட்ட பாடலுடன் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: ஓகே, நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியிலே ரிபிகா நம்ம கூட இருக்காங்க. குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
1: குட் ஈவினிங் சதீஷ், நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து.
1: ஆமா, இன்னைக்கு எதிரும் புதிரமா ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
0: ஆமா ஆமா ஆமா, நீங்க ரொம்ப நேரம் ஆர்வமா எழுதிக்கிறத பார்த்தா பயங்கரமான கேள்வி எல்லாம் ரெடி பண்ணி
1: வச்சிருக்கீங்க. நிறைய கேள்விகள் கொஞ்சம் நம்ம புதிராதான் கேட்கலாம்னு யோசிச்சிருக்கேன் நம்ம நேயர்களுக்கு. ஆனா பதில் சொல்லிடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஏன்னா சில வார்த்தைகள் எனக்கே கண்டுபிடிக்க யோசனையா இருக்கு.
0: அப்படியா? நம்ம புதிராதான் இருக்கு. இல்ல இல்ல, நம்ம நேயர்களை குறைஞ்சு மதிப்பிடவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியாதெல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க.
1: கண்டிப்பா சூப்பரான வார்த்தைகளோட வருவாங்க, நம்மளுக்கு எதிரா போட்டியாளரா வருவாங்க நினைக்கிறேன்.
0: நம்ம சொல்லிடலாம். ஓகே, நிகழ்ச்சியிலேயே நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 9344101 8 3 00 119 அப்புறமா 04232 என்ற இணைப்பினோடு 2966781. ஓகே, முதல் கேள்வி என்ன மாதிரி கேட்கலாம், எப்படி கேட்கலாம்?
1: எப்படின்னாக்கா, இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு வைங்களேன், அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய முடிகிற எழுத்து அதை நல்லா கவனிச்சுக்கணும். வேணா சந்தேகம் இருந்தா நீங்க ஒரு பேப்பர் பென்னு கூட வச்சுக்கலாம். அந்த முடியிற எழுத்துல இருந்து நீங்க ஒரு வார்த்தை அப்படியே வந்து அது ஒரு ட்ரெயின் பாக்ஸ் மாதிரி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கணும்.
0: கொஞ்சம் குழப்பம் மாதிரி, எப்படி சொல்லுங்க? நம்பர் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட்
1: வேலை பாத்துறோம். இப்ப நான் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றேன்னு வைங்களே, இப்ப குருவி.
0: ஓகே,
1: அப்ப வீல தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும்.
0: ஓகே, விதை.
1: அப்புறம் தைல இன்னொரு வார்த்தை கண்டுபிடிங்க.
0: அப்ப நீங்க சொல்லுங்க. தைல,
1: தை மாதம்.
0: தை மாதம் இம்முல வந்துச்சுன்னா
1: என்ன? இம்முல வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். அந்த உயிர் எழுத்து வரும் இல்லையா, அதாவது உயிர்மை எழுத்து.
0: ஆமா,
1: இம்முன்னு வந்துச்சா மாலை தொடங்கக்கூடிய வார்த்தை அவங்க சொல்லிக்க.
0: மாம்பழம் போயிடலாம்.
1: ஆமா,
0: ஓகே.
1: அப்புறம் மறுபடியும் நீங்க, அதாவது உங்களுக்கு மூணு சான்ஸ் தான் நான் கொடுப்பேன் மெய் எழுத்து முடியறதுக்கு.
0: சரி சரி சரி,
1: சரியா? அதை மீறி நீங்க வந்துட்டு புள்ளி வைக்காம வர மாதிரி எழுத்துக்களை நீங்க கண்டுபிடிங்க. ஒரு மூணு டைம் நீங்க வந்து புள்ளி வச்ச எழுத்து வந்துக்கலாம்.
0: ஓகே, மேக்ஸிமம் இப்ப எவ்வளவு கண்டு?
1: அஞ்சு வார்த்தை சொல்லணும்.
0: அஞ்சு சொன்னா
1: அட்லீஸ்ட் நீங்க ரெண்டு வார்த்தையாவது புள்ளி வைக்க வரணும். ஓகேவா?
0: ஓகே, முதல் நேர் வந்தார், கண்டுபிடிச்சறாரு, பாத்தலாமா?
1: கேக்கலாமா?
0: ஓகே, வணக்கம்.
2: கோத்தகிரில இருந்து கோகிலா.
0: கோகிலா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, முதல் நேரா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
0: ஓகே, விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
0: ஓகே
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கறேன். விறகு.
2: விறகு.
1: ம்.
2: குடிசை.
1: ம்.
2: அதுக்கு நீங்க தான சொல்லணும் இல்லையா?
1: இல்ல, நீங்களே தான் சொல்லுங்க. அஞ்சு வார்த்தை முடிய முடிய நீங்க தொடங்கணும்.
2: சைந்தகி. விண்ணப்பம். மாமரம். மாவுல சொல்லணுமா?
1: ஆமா.
2: மார்கழி. வெயில வருது, வெயில சொல்லலாமா?
1: லால சொல்ல. நீங்க
0: லால சொல்லலாம்.
2: லாவுல வராது, லீன் வர்றதுனால ஈல சொல்லலாமா? நீங்க
1: ஈ ஈ. ஓகே, ஈல சொல்லலாம்.
2: இஞ்சி.
1: இஞ்சி.
2: திரை.
1: போதும் போதும் போதும், சூப்பர்.
3: வணக்கம்.
0: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: முயற்சி செய்யுங்க, பாக்கலாம் எவ்வளவு வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம். வார்த்தை குரங்கு. குரங்கு. திட்டல நானே உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும், கூல சொல்லுவீங்களேன்னு சொல்லி
0: சொல்லிருக்கேன்.
1: வீல ஒரு வார்த்தை.
3: அந்த குருவி சொல்லணும்?
1: இல்ல இல்ல, குருவி சொல்லிட்டீங்களா, இப்ப வீல தொடங்குற ஒரு வார்த்தை கண்டுபிடிங்க.
3: விடை.
1: ம். முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஸ்டாப் வெச்சிட்டாரு விடையோட.
0: டைல என்ன இருக்கு? இல்ல
1: டைல டை தான் அடிக்கணும்.
3: டை.
1: ஓகே, டால.
3: டைனிங் டேபிள்.
0: டைனிங் டேபிள், சூப்பர். கே அப்புறம்
3: அப்புறம் டை நீ டேபிள் டே டேல வந்து
0: நீங்க ரால ஆரம்பிக்க. டேபிள் இல்ல, ஈடு வந்து புள்ளி வந்துருச்சு, அண்ணா நீங்க ரால ஒன்னு ஆரம்பிங்க. வார்த்தை
1: லா. லா. லால தொடங்கலாம்.
0: பாட்டு பாடிறன்றீங்களா?
1: அதான் டியூன் கொடுக்க ஆரம்பிச்சா இப்பதான் லா லா லான்னு சொல்லியிருக்காரு.
0: ஓகே, நல்ல முயற்சி பண்ணாரு.
1: ஓகே, முயற்சி செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் தான், சூப்பர் தான். நீங்களும் தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, அடுத்த நேயர் கூட பேசிடுவோமா?
1: கண்டிப்பா. எப்படி ஆன் தி ஸ்பாட் எங்களுக்கு டைனிங் டேபிள் கூட ஞாபகம்
0: டக்குன்னு சொல்லிட்டாரு, சூப்பரா சொல்லிட்டாரு. வணக்கம்.
4: வணக்கம் அன்பு அறிவிப்பாளர்களே, தாங்கள் நலம் தானா?
1: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. புதுமையான ஒரு விளையாட்டை கொண்டு வந்து எங்கள் மூளையை குழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
1: உங்கள் மூளையை வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கோம் இப்போ. உங்களுக்கு அது எளிமையா தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இந்த விளையாட்டை சூப்பரா விளையாடுவீங்கன்ற எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம்.
4: அப்படி எல்லாம் சொல்லாதீர்களே, சொல்லிவிட்டால்
1: அசிங்கப்படாதே. கேட்டலாமா உங்களுக்கான வார்த்தை?
4: சொல்லுங்க.
1: அகராதி.
4: அகராதி, சொல்லிவிடலாம். அகராதி என்று சொல்லிவிட்டீர்கள். கடைசி எழுத்தில் நான் ஆரம்பிக்க வேண்டும்.
1: ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்.
4: திண்ணை. ஓ, திண்ணையில் அமர்ந்து பாட்டு பாடினான்.
1: அப்படி இல்ல,
0: திண்ணை சொல்லிட்டீங்க.
1: இப்ப திண்ணை ஐல முடிஞ்சிருக்கா? ஐல தொடங்குங்க ஒரு வார்த்தைய.
4: ஓ, திண்ணை முடிஞ்சிருமா? ஐல தொடங்குங்க.
0: கடைசி வார்த்தையில இருந்து முதல் வார்த்தை ஆரம்பிக்கணும்.
4: ஓ ரைட், ஐந்து.
1: ஓகேங்களா?
4: ஓகே, தூரம் முடிந்து விட்டது. துவரம் பருப்பு. கரெக்ட்டுங்களா?
1: கரெக்ட்.
4: துவரம் பருப்பு. அப்புறம் பூல முடிஞ்சிருக்கு புண்ணாக்கு. பூல முடிஞ்சிருக்கு குரங்கு.
1: திருப்பி கூல முடிச்சிருக்கு.
4: முடிஞ்சிருக்கு, அது குசலம் சொல்லி வச்சுக்கலாம்.
0: சூப்பர்.
4: இம்மல முடிஞ்சிருக்கு. இம்மல தொடர்றதுனால நீங்க சொன்ன அந்த வார்த்தையை வந்து அம்மா அப்படின்னு வச்சுக்கலாம்.
1: ரைட்டுங்களா?
0: சூப்பர்.
5: கண்டுபிடிக்க
1: முடிஞ்சிருக்கு. லால தொடங்கலாம்.
5: லாபம். மரம். ஓ, இன்னும் மூணு தான் வரணும்.
1: மூணு டைம் தான் எழுத்து வரணும். ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டீங்க.
5: மரம். மல்லிகை. கை.
0: திரும்ப கையில தான் ஆரம்பிக்கணும். பண்ணீங்க.
5: திரும்ப கையில தான் ஆரம்பிக்கணும். கை குட்டை. கை வருது. கை வேற.

0: சொல்லலாம் சொல்லுங்க.
1: சுறுசுறுப்பு
0: சுறுசுறுப்பு.
1: பூல வந்து புன்னகை.
0: புன்னகை சூப்பர்.
2: சூப்பர் அப்ப.
3: ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.
3: எல்லாமே

0: ரேடியோ டேவம் 102.8 அப்படியே சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும் இன்னைக்கு நான் உங்கள் ஆர்ச்சி ரெபேக்கா அண்ட் சதீஷ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு புதிரான வார்த்தைகளையும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் அழகா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா சதீஷ்?
1: ஆமா ஆமா, காலஸ் வேற அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. காலர் கூட பேசிடலாம்.
0: பேசிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் வந்து மனவிக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம், சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
2: கேட்டிருக்கேன்.
1: தயாரா இருக்கீங்க அப்போ?
2: லால்
0: மூன்றுமே எழுத்துக்கள் நீங்க பயன்படுத்தல, ரெண்டு யூஸ் பண்ணிட்டீங்க.
2: ராகம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர்.
1: ஓகே, அடுத்த கலர் கூட ரெடியா இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: பேர் சொல்லுங்க.
3: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்.
1: பிரமீலா, புதுனே இருந்தீங்க இல்லையா?
3: புது
1: நேயர்களுக்காகவா? கண்டிப்பா சொல்லிடலாம். சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? ஓகே, உங்களுக்கு ஒரு பெயரோட ஆரம்பிப்போம். ஓகே, ராதா.
3: ராதாவா?
0: தாத்தா.
1: ஓகே,
0: அடுத்து தால தொடங்க.
3: தாய்ப்பால். நெய்யெழுத்து மூணு டைம்
0: யூஸ் பண்ணலாம்.
3: அதுல லா வருதா? லட்டு. டூ. டா வருதா?
1: டூ வருது.
0: டூ வருது. சரி பரவாயில்ல, டா யூஸ் பண்ணுங்க.
3: டா யூஸ் பண்ணலாம். டாட்டா.
1: டாட்டாவா? சரி, அப்ப போயிட்டு வாங்க. ஓகே, டாட்டா சொல்லிட்டீங்க. திருப்பி டாக்க என்ன பண்ணுவீங்க?
0: ஓகே, ஆ யூஸ் பண்ணீங்க. டால்டா.
1: டால்டா. திருப்பி ஒரு டா வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க?
3: டால்மியா. சிமெண்ட் இருக்கு, டால்மியா.
1: ஓகே, லாஸ்ட் வார்த்தை ஒன்னு சொல்லுங்க.
0: யா அழகா வந்திருக்கு. அழகா யாழ ஒரு வார்த்தை அழகா சொல்லி முடியுங்க.
3: யாக்கை. யாக்கைனா உடல். யாக்கை. யாக்கை.
0: நிஷா. ஓகே,

0: ഇഞ്ചി. ഓക്കെ
1: ഇഞ്ചി. ഓക്കെ
2: പൂന്തോട്ടം.
0: പൂന്തോട്ടം.
2: മാമരം.
1: ഇനി ഒന്ന്.
2: മത്തപ്പ്.
1: സൂപ്പർ
3: സൂപ്പർ.
1: ഓക്കെ எப்படி கரெக்டா தான் சொன்னாங்களா இல்ல தோன்றது சொல்லிட்டீங்களா?
2: இல்லீங்க, கொஞ்சம் பதட்டத்துல சொல்லிட்டேன்.
0: பதட்டத்துல வாயில வந்ததெல்லாம் யோசிச்சு சொல்லிருக்காங்க.
1: பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பரா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
1: ஓகே
0: ஓகே,
1: அடுத்த நேர் கூட இருக்காங்களே, பேசிடுமா?
0: அடுத்த நேரத்தையும் பேசிடலாம். ஓகேவா?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் பீமபுரம் சுகுமார் மேடம்.
0: ஓகே, வார்த்தை விளையாட்டுக்கு ரெடியா இருக்கீங்க?
4: ரெடியா இருக்கு மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு ரெண்டு எழுத்து வார்த்தை கொடுக்குறேன். குதி.
4: திரைப்படம். மாங்கனி.
0: மாங்கனி.
4: ஆமா. நிற்பவை. வைக்க வேண்டும். மருமை மாவர்தா?
0: ஆமா
1: ஆமா.
4: மடிக்கணினி.
1: நீல ஆரம்பிங்க.
4: நீ
1: அதே ஒரு வார்த்தை தானே.
0: அவரு நீனு முடிச்சிட்டாங்க சதீஷ்.
1: அப்படியா?
0: ஆமா, நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் என்னவோ வார்த்தை.
1: ஏதோ கேள்வி கேக்குறோம் நினைச்சிட்டேன் நான்.
0: இருந்தாலும் பரவாயில்ல, அழகா வந்து சூப்பரா வார்த்தைகளை வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க நேயர்கள் அனைவருக்கும். வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா? டக்கு டக்குன்னு வார்த்தைகளை எப்படி யோசிக்கிறோம்ல.
1: ஆமா ஆமா, சூப்பரா இருந்ததுல. அவங்க சொல்ல சொல்ல நம்மளுக்கு ஆர்வமா இருக்கு. அடுத்த வார்த்தை என்ன கேட்கலாம்,
0: கேட்கலாம், என்ன சொல்ல போறாங்கன்னு கூட ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்கோம்.
1: ஓகே, அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா கேட்கலாம்.
1: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இருந்து இணைந்திருங்கள் இசையோட மூட்டி FM 101.8 கேட்டோடும்.

0: சூப்பர் அப்ப.
1: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். சொல்லுங்க ரேபிகா, எப்படி போகுது ப்ரோக்ராம்?
2: வார்த்தை விளையாட்டு ரொம்ப பயங்கரமா ஸ்பீடா போகுது சதீஷ். புது புது வார்த்தைகளை நானும் அப்படியே நிறைய நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கே வித்தியாசமா இருக்கு, நிறைய வார்த்தைகள் அப்படியே ஆன் தி ஸ்பாட் எடுத்து விடுறாங்க பாத்தீங்களா.
1: கண்டிப்பா, எப்படி கேம் கொஞ்சம் மாத்திரலாமா?
2: ஆமா, ஏன்னா நிறைய பேர் இப்ப ரெடி ஆயிட்டு வருவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஒரு எதிரும் புதிரும் இருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்க ஆப்போசிட் வார்த்தை. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நிறைய எழுதிருப்போம் எதிர்ச்சொற்கள்.
1: புது விளையாட்டுக்கு வணக்கம்.
3: வணக்கம்
1: பேர் சொல்லுங்க.
3: இந்திராணி,
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாம் நலமா இருக்கங்க. நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
2: மேலே மேலே
4: கீழே
2: ஆண்
4: அப்
2: அந்த ஆண் இல்ல ஆண்கள் ஆண்களுக்கு ஆப்போசிட் என்ன
1: அந்த சுவிட்ச் ஆன் நினைச்சிட்டீங்க என்ன திறமை பாருங்க. குட் குட், கண்டினியூ பண்ணுங்க
2: சொல்லுங்க. கருப்பு
4: சிவப்பு,
2: கருப்பு சிவப்பா? ஓகே. ஆண்
4: பெண்
2: ஏறு தெரியல. ஓகே, நன்மை
4: தீமை
2: புதியது
4: பழையது
1: தாத்தா. ஓகே, அடுத்து லாஸ்டா தாத்தா. ஓகே ரொம்ப
2: ஓகே. இதுல நீங்க தவறா சொன்னது எதுன்னு தெரியுமா?
1: ஆண்டா
2: அது ஒண்ணு. கருப்புக்கு என்ன சிவப்பா? கருப்புக்கு ஆப்போசிட் கலர் வெள்ளை.
1: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: வணக்கம்
2: சொல்லுங்க, யாருங்க?
5: திருப்பூர் பாண்டியன் நகர், சிவசங்கருங்க.
1: சிவசங்கர் நலமா இருக்குங்க, என்ன விளையாடலாமா?
5: கண்டிப்பாங்க.
1: பெரியது
5: சிறியது.
1: ஓகே, இனிப்பு
5: கசப்பு.
1: பதில்
5: கேள்வி.
1: ஓகே, தேர்ச்சி.
5: தேர்ச்சி
1: தேர்ச்சியா? தேர்ச்சி வெற்றி, வெற்றின்னு கூட எடுத்துக்கலாம். வெற்றி
5: வெற்றி வெற்றி தோல்வி.
1: ஓகே, வரவு
5: செலவு.
1: கடினம்
5: கடினம்ங்கிறதுக்கு ஆப்போசிட் ஈஸி
1: தமிழ்ல.
5: சுலபம்
1: சுலபம் எளிது, எது வேணா வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, அடுத்தது அமைதி.
5: சத்தம்.
1: ஓகே, மகிழ்ச்சி.
5: கோபம்.
1: ஓகே, அது கூட ஓகே. ஓகே, அடுத்து இறக்குமதி.
5: ஏற்றுமதி.
1: ஓகே, வெளிச்சம்
5: இருட்டு.
1: ஓகே, லாஸ்டா இயற்கை.
5: செயற்கை.
1: சூப்பர்
0: சூப்பர்,
1: ரொம்ப அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ.
5: சந்தோஷம் சந்தோஷம்.
1: ஓகே, இந்த கேம் கொஞ்சம் சூப்பராக இருக்குதே.
2: ஆமாம், டக்கு டக்குன்னு ஆன்சரும் சொல்கிறாங்க, நிறையா வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்காங்க. அந்த டக்குன்னு அடுத்து எதிர்ச்சொல் என்ன?
1: ஆமாம், ரொம்ப ஈஸியாக கேட்டோம், இன்னும் கொஞ்சம் டஃப்பாக ரெடி பண்ணிடலாமா?
2: டஃப்பாக ரெடி பண்ணிடலாம்.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: கேட்டுட்டு வந்துடலாம்.
1: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. வெற்றி கொடி கட்டு திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்த கலர் கூட பேசிடலாமா?
1: பேசலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யாரெங்க இருந்த?
2: நேத்த உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். அன்பு சாரருக்கும் அன்பு சரிக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். இது போட்டி இதை மாத்திட்டீங்க, கேம் என்ன என்ன கேம் சொல்லுங்க மறுபடியும்.
1: இப்ப உங்களுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்க போறோம்.
2: எதிர்ச்சொல்?
1: ஆமா, எதிர்ச்சொற்கள்.
2: சரி, எளிமையா கேளுங்களே, ஆன்சர் பண்ற மாதிரி முயற்சி பண்றேன்.
0: ம், ரெடியா?
1: ஓகே,
2: சொல்லுங்க சார்.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் கேளுக்கு போயிடலாமா?
2: ஓகே,
0: முதல்ல ஆண்டனி, அதுக்கு எது சொல்ல என்ன? பாட்ஷாங்க, மாணிக் பாட்ஷா. ஓகே, சும்மா கேட்டேன். ஓகே, கேள்விக்குள்ள போயிடலாம். ஓகே, நல்லவன்
2: கெட்டவன்?
0: ஓகே, மணமகன்
2: மணமகள்?
0: ஓகே, பக்கம்
2: பக்கம் எதிர் பக்கம்
0: பக்கம்
1: இல்ல
0: பக்கம்னா உங்க பக்கத்துல
2: அருகாமே எதிரில் எதிரில்
1: இல்ல
2: பக்கம்னா பக்கத்துல இருக்கிறதுனா தூரம்.
0: சூப்பர். அடுத்தது ஒற்றுமை
2: வேற்றுமை.
0: ஓகே, தேய்பிறை
2: வளர்பிறை.
0: ஓகே, அடுத்தது அமாவாசை
2: பௌர்ணமி.
0: ஓகே, பௌர்ணமியா. ஓகே, அடுத்து பகைவன் பகைவன்
2: பகைவன் நண்பன் நண்பன்.
0: அடுத்தது தொடக்கம்
2: முடிவு.
0: ஓகே, அடுத்தது மேடு
2: பள்ளம்.
0: ஓகே, லாஸ்ட் உங்களுக்கு சமவெளி.
2: சொல்லுங்க சார்.
0: சமவெளி
2: சமவெளி
0: ம்
2: சமவெளினா

0: பள்ளத்தாக்கு.
1: நீங்க சமவெளியில இருக்கீங்க, நாங்கள எங்க இருக்கோம்?
0: குன்றுகள்.
1: ஓகே
2: சூப்பர்.
1: ஓகே சூப்பர் சார். நீங்க ஆண்டனி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: ஓகே அடுத்த ரிபேக்கால், நீங்க ரெடியா இருக்கீங்க போல.
3: ரெடியா இருக்கேன். அடுத்த நேர் யாரு இருந்தா காத்துட்டு இருக்கேன் சதீஷ்.
1: ஓகே கேட்டலாமா?
3: கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
4: அன்னூர்ல இருந்து மைந்தன் பேசுறேன்.
3: ஓகே ரெடியா இருக்கீங்க எதிர்ச்சொற்கள் சொல்றக்கு? ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி, மிகுதி.
4: மிகுதி விரைவில்.
3: ராங். மிகுதினா அதிகம், அதுக்கு ஆப்போசிட்.
4: சரி
3: அதுக்கு என்ன சொல்லுங்க? அதிகம்னா என்ன சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்டா?
4: அதிகம், குறைவு.
3: உயரம்.
4: உயரம், தாழ்வு.
3: உயரம்.
4: உயரம், அருகாமையில்.
3: இல்ல
1: உயரம்,
3: உயரம் ஹைட்டா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்?
4: உயரம்.
3: சரி ஓகே அடுத்தது கேள்வி போயிடலாம். சூடான.
4: சூடான, குளிரான.
3: பண்ணேன்னு சொல்லுவோம்ல அதுக்கு, இழுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணுவீங்க?
1: இழுக்காதே. அதானே
3: இழுக்கிறதுக்கு ஆப்போசிட். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்க சதீஷ். சொல்லுங்க.
4: தள்ளு.
3: தள்ளு. பல. பல.
4: தலை.
3: பல. பல.
4: தலை.
3: தலை இல்ல, பல.
1: பல. பல.
3: பல. பலன்னு சொல்லுவோம்ல. பல.
4: பல.
3: சில. சில. நினைத்தல்.
4: மறத்தல்.
3: ஏறினான்.
4: இறங்கினான்.
3: உயர்தினை.
4: அக்ரிணை.
3: பழமை.
4: புதுமை.
3: குறை.
4: நிறை.
3: ஓகே ஒரே ஒன்று மட்டும் நீங்க தப்பா சொன்னீங்க, முயற்சி செய்றீங்களா?
4: சொல்லுங்க.
3: உயரம். உயரம். உயரம் புரிய
1: மாட்டேங்குது.
3: அதுக்கும் பதில் சொல்றாங்க.

0: 98.8 அப்படி சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து எதிரெதிரான சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. முடிந்த எழுத்துலேருந்து துவங்குங்க அப்படின்னாலும் அதுவும் அட்டகாசமாக ஒவ்வொரு நேர்களும் அழகாக ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருவருக்கும் உண்மையா ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் சதீஷ்.
1: நீங்க என்ன சொன்னாலும் நாங்க தயாருன்னு இருக்காங்க. அடுத்த நேர் கூட இருக்காரு, பேசிடலாமா?
0: பேசிடுவோம்.
1: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல.
1: ஓகே, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? இருவரும்
1: நலமா இருக்காங்க. உங்களுக்காக கேள்வியோட மேடம் ரெடியா இருக்காங்க, கேட்டுடலாமா?
2: இதுதானே ஆப்போசிட்?
0: இதுதானே?
2: ஓகே ஓகே
0: ஓகே. இளையோர்,
2: முதியோர்,
0: தோன்றும்,
2: மறையும்,
0: இடம்,
2: இடமா?
0: ம், இடது பக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஆப்போசிட்.
2: வலது பக்கம்.
0: எளிய,
2: எளிய வலிய.
0: ம், எளிமையான, அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் என்ன?
2: ஆடம்பரம்.
0: இல்ல இல்ல, எளிமை இல்ல, அதாவது எளிய அப்படின்னா ரொம்ப இதா இருப்போம்ல, ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லுவோம்ல.
2: ஆமா, கடினம்.
0: ம், கூடி. கூடி கூடி சேர்ந்து, கூடிய அந்த மீனிங். ஆ,
2: பிரிந்து பிரிந்து.
0: காய்,
2: பழம்.
0: என்னிடம்,
2: உன்னிடம்.
0: வாங்கல்,
2: கொடுக்கல்.
0: வாங்கல்,
2: வாங்கலா?
1: கரெக்ட் தான்.
0: ஓகே, வேற ஒரு மீனிங்ல சொல்றீங்க. ஓகே,
1: வாங்குறீங்க,
0: கொடுக்குறீங்க. உயர்வு,
2: தாழ்வு.
0: தனியாக,
2: கூட்டம்.
0: ஓகே, சூப்பர்
1: சூப்பரா, 10க்கு மேல சொல்லிட்டார் போலயே.
3: விளையாண்டீங்க?
4: அப்ப என்ன விளையாட்டு? பாக்யராஜ் சார் பத்தி கேட்டு இருந்தேன்.
1: ஓகே ஓகே.

0: எது சொல் சொல்ல தயாரா பண்ணீங்க?
1: சொல்லுங்க.
0: ரெடியா? ஓகே, முதல் கேள்வி, கோழை.
1: ஏழை.
0: ஏழையா? கோழைனா பயந்தவர், கோழையா இருக்காரு அவங்க. அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்?
2: பயந்த சுபாவத்துக்கு ஆப்போசிட். சரி, அடுத்த கேள்விக்கு போய்.
0: ஓகே, அடுத்து போயிடலாமா? ஓகே, இனிப்பு.
1: கசப்பு.
0: ஓகே, விருப்பு.
1: வெறுப்பு.
0: அதிர்ஷ்டம். நஷ்டமா கஷ்டமா?
1: கஷ்டம்.
0: ஓகே, ஏதோ ஓகே. அடுத்தது ஆறாவாரம். ஆறாவாரம்னா ரொம்ப சத்தம்.
1: அறிவறுப்புங்களா?
0: ஆறாவாரம்மா, ஆறாவாரம்.
2: ரொம்ப வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இல்லையா, அதுக்கு
0: ஆர்ப்பாட்டம்
2: ஆறாவாரம் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுங்க?
0: ஓகே, ஆறாவாரம் வேண்டாம். ஓகே, அடுத்தது காரம்.
1: இனிப்பு.
0: ஓகே, உண்மை.
1: பொய்.
0: தூய்மை.
1: நன்மை.
0: தூய்மை, தூய்மை,
1: கிளீன்.
0: ரெண்டும்
2: மீனிங் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆப்போசிட் சொல்லுங்க.
0: புரோகிராம் இதையே மாத்திட்டீங்களே. தூய்மைக்கு என்ன?
1: குப்பை.
0: குப்பையா? ஓகே, அடுத்தது பிரிவு.
1: பிரிவு. சந்திப்பு.
0: சந்திப்பு, சூப்பர்.
1: பாடல்
0: வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.
2: எல்லாமே சமஹிட்டு.

0: ஓடிஎஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. எப்படி ரிவேக்கல், எப்படி இந்த ஒன் ஹவர் போனதே தெரியல?
1: போனதே தெரியல சதீஷ், அவ்வளவு சூப்பரா வந்து ஃபாஸ்டாவே ஓடி போயிடுச்சு நேரம். நம்மள நிறைய வார்த்தைகளை கத்துக்கிட்டோம் வார்த்தை விளையாட்டுல.
0: கண்டிப்பா. ஓகே, கலர் கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும். இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல அப்படியே ரெடியா வந்துட்டீங்க சந்திரசேகர்.
2: ஐயோ, ரொம்ப நேரம் போராடினே மேம், ஐயோ லைனே கிடைக்கல.
1: லைனே கிடைக்காம கடைசியில பரவாயில்லையே, லைன் கிடைச்சிருச்சு, சந்தோஷப்படலாம். ஓகே, ரெடியா? நீங்க
2: ரெடியா இருக்க சொல்லுங்க
1: மேம். ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை ஒருமை.
2: பன்மை.
1: வேகமாக.
2: நிதானமாக.
1: பருமன்.
2: இழைப்பு.
1: ஒளி.
2: இருள்.
1: எடு.
2: என்ன மேம்?
1: எடு எடு.
2: இது.
0: இது கொடு. ஓகே.
1: ஒதுங்கி.
2: ஒதுங்கி அருகில்.
1: ஒதுங்கி அருகில் வராது, வேற.
2: ஒதுங்கி அப்படின்னா தள்ளி போறது,
1: தள்ளி போறது.
2: அருகில் அப்படின்னா பக்கம்.
0: ஓகே ஓகே ஓகே.
2: அப்படி இல்லனா ஒதுங்கி நிக்கிறது அப்படின்னா நடுவே நிக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
1: எட்டும். எட்டும்.
2: என்னது?
1: எட்டும்.
2: எட்டாத.
1: நட்பு.
2: பகைமை.
1: முதன்மை.
2: கடைசி அல்லது இறுதி.
1: பழமை.
2: புதுமை.
1: ஓகே, சூப்பர்
3: சூப்பர்.
0: ஓகே, லாஸ்ட் கலரா வந்தாலும் கலக்கிட்டு போயிட்டாரு இல்லையா?
1: ஆமா, சூப்பரா வந்து சொல்லிட்டாங்க. சோ எல்லா நேயர்களும் ரொம்ப அருமையா அழகா விளையாடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஏன்னா இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க ஆர்வம் தான், அவங்க கொடுக்கற ஆர்வம் வந்து இன்னும் நம்மள ரொம்ப உற்சாகப்படுத்துது இல்லையா?
1: கண்டிப்பா சதீஷ், ஏன்னா நம்ம நிறைய வார்த்தைகள் ஒரே மீனிங்ல இருந்தாலும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ஒவ்வொரு டைமும் கேட்கும் போது அவங்க அழகா சலிக்காம சொன்னாங்க பாத்தீங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: உண்மையா அவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஊட்டியவம் சார்பாகவும், ஆர்ஜியவாகிய எங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஓகே, வாழ்த்துக்களும் நன்றிகளும் நேயர்களுக்கு.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 5:02.

ஊட்டியப்பம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் பாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பழைய திரைப்பட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து.

கே வி மகாதேவனின் இசையில் பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் வலித்தது வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

டி எம் சவுந்தரராஜன் குரலில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாடல் ஒலித்தது படகோட்டி திரைப்படத்தில் இருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இருந்து.

கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் வலித்தது. கேட்ட பாடலுடன் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலக்கேற்றும் வேலை, மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 7:00 திரைகாணம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் மூத்த வேளாண்மை அலுவலர் எஸ் நவீன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 செய்தி சுடர், 9:30 திரைக்கான, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, டியோ பிரேத் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை கேட்டு ரசிக்கலாம், 11:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நாளை நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களே. காலை 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள், காலை 6:15 அருளிசை பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி இந்நிகழ்ச்சியில் இயற்கையில் தோன்றும் வனத்தீயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நீலகிரி வனக்கோட்டத்தின் உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 7:00 காலை கதிர் இதில் நலமுடன் வாழ, நினைநீர் வீக்கம் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைக்கானம், நிறைவாக சட்டம் அறிவோம், தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நேர்கிரேஸ், 7:40 ஆங்கிலம் ஆன் ஏர், 8:00 ஊரை சுற்றும் காற்று, காலை 8:15 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய ரெட்ரோ ராகங்கள் கேட்டு ரசிக்கலாம், 9:10 சைபால் வணங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 பூங்காவனம் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: This is Akashvani, the news read by Valsa William.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை.

வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அந்த

கேட்ட பாடலுடன் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
1: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன். நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அது ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்போ பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேமுக்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட்

0: அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
1: குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின்போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவேக மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகள்

0: அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
2: சீமைய ஜனலாக எங்க சிரித்தும்பித நமஸ்கார, இதோ வெட்டத கமலு. உந்த அட்டியின் ஏகில அட்டிதோக பல வகையான மக்கள் இருந்தாரா, அதுதோகியோ ஜவ்வானி கொனவியை டிப்ல அவக்க சாரடுவா பல ஆம்போது அப்பறா எல்லா விஷயத்தையும் ஸ்பீடாக தாரா, கோப்பாகும்போது சட்டு சட்டு முதந்தே அட்டுறான். அவக்க ஏன மாடலையோ அது ஒழித்து காய்த்தா அத்தந்தைக்கு அவக்க நினைச்சியாரா. இத்தமாக இப்பா வந்தோ ஜவ்வானி கூசுகா வந்து எண்ணு மேலே கவ பந்தல ஏனாரா. முதல்ல ஆ எண்ணுகோ நங்க மேலே கவ ஆடுறதையா அத்தந்து நோடுது. அதன் அறியாத ஆ எண்ணு சார ஓய் நாங்கள் கவ ஏகல நாங்கள் அவமானத்தான் மிஞ்சிறேன். அதுவே வந்தோ இ ஜவ்வானி கூசுனா சிட்டி நிதானமாக நடிச்சிரா. ஆ எண்ணுக்கு நாங்கள் இடியாத வைப்பில் ஏன முடிதும் அத்தந்தைக்கு வந்து அஞ்சிக்க. ஆ எண்ணு மேலே விடுவா கவா இதெல்லாம் செய்தோ அவனா உந்த பக்கு கொகை எத்தி வந்துறான். அதனால தான் இ பாட்டு தோக்கி எய்யற கவ வந்த மனசோ ஏனேன மாடுறா எத்தத்தை பாடுபட்டுறா தம்போதுனா கேத்து நோடுவோம்.

இந்துன நிகழ்ச்சி தகுப்ப நிறைவு பாட்டோம். ஒஸ்தா மதுபாத ஜோடி கோசோட நெருக்கா தம்புதோ நாங்கள் ஏயே அறிய வைக்காத வந்தோம் இல்லை. அது எத்த அற்றா தம்புதுனா நாங்கள் எல்லாவும் அறதான். அத்தமா கொஞ்சம் ஜோடி அவுக்க கோசோட நெருக்கா அது ஏன் என்ன மாடுறா அதுன்னு அறுபதோ அத்தனில் நாங்கள் இப்பாட்டை கத்தலாம் போதும். இப்பாட்டு தோக அவ கெரடா கோசோடுவா கெமிஸ்ட்ரியா அத்தை சிங்கரவா எய்தாரா நங்ககாய் பாட்டு இதோ பொந்த இடத்த கேத்து நோடுவோம். ஊட்டி எஃப்எம் 101.8 தொகை.

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ನಿಗಚಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಂಗೆ ಅಪ್ಪರ ಹುಟ್ಟತ್ರ ಆತನಿಗೆ ಹೆಂಗೆ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಬೆಟ್ಟದ ಗಮಲು ನಿಗಚಿದಾಗೆ ನಿಂಗ ಬಂದು ಸಂಧಿಸಿನಿಯೋ. ನಮಸ್ಕಾರ.
1: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: நிலையத்தில் நேரம் 7 மணி. நேயர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு
1: 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
2: மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காவில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்க காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர் குழு இந்த விளக்க காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் குன்னூர் சுற்றுவட்டார் பகுதியைச் சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டன. உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் சுகாதார கட்டிடங்கள் கட்டுதல் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பேரூராட்சிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தோட்டக்கலைத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலை ஓரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்ட புள்ளிமான் மற்றும் கடமான் கூட்டம், கம்பீரமாக நின்றிருந்த யானை, சாலையோரத்தில் கரையான்களை தேடி சாப்பிட்ட கரடி, அழகாக நடந்து சென்ற மயில் ஆகியவை முதுமலை புலிகள் காப்பக சாலையில் பயணித்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 1800

0: 1999 ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. 206 பாலங்கள், 16 குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும். இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஆண்டு ஜூலை மாதம் 15 நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்புகள், அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாடும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை

கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை

0: சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
1: பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
0: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர், மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித்ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை

மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்புப் படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோயோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேரத்தில் காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். பூண்டு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, பூண்டு பயிரில் பிசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டசிம் லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிடோக்ளோரைடு லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிடோக்ளோரைடு லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருக்கல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலை புள்ளியை நிர்வகிக்க மான்கோசெப் இலை வழியாக லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இதனை இட வேண்டும்.
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேயர்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி. வழங்குபவர் உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் மூத்த வேளாண்மை அலுவலர் எஸ் நவீன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஏ புவனேஸ்வரி.
1: ஒரு நல்ல எடுத்துக்காட்டோட வந்து விவசாயிகளுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். ஏன்னா நீலகிரி மாவட்டத்துல இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப காலநிலை மாற்றங்கள் வந்து வந்துட்டே இருக்கு இல்லைங்களா. எந்த டைம் வந்து மழை வருது, எப்போ அதிகமா வெயில் அடிக்குது அப்படின்றது வந்து நம்ம யாருக்குமே கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அப்ப இப்படி வந்து இருக்கும்போது அந்த விதையில வந்து ஏதாவது எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குங்களா?
2: விதையில வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால நம்ம விதையோட முளைப்பு திறனோ ஏதோ பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா, அதாவது எப்படி சொல்லனா டைரக்ட் எஃபெக்ட் இருக்காது, இன்டைரக்ட் எஃபெக்ட். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு விதையை வந்து நீங்க வந்து மண்ணில் போட்டாவே அதுக்கு முளைச்சு வரணும்னா அதுக்கு ஒரு உகந்த ஒரு சூழ்நிலை இருக்கணும். முக்கியமான சூழ்நிலை என்னன்னா தண்ணி இருக்கணும். எந்த ஒரு விதையுமே மண்ணில் போட்டோன்னு ஏன் முளைக்குதுன்னா அந்த மண்ணில் இருக்க ஈரப்பதம் அந்த விதையோட தோல் மேல பட்டவுடன் தான் அதோட உடலியல் காரணிகள் தூண்டப்பட்டு அந்த விதைக்கு வந்து நம்ம இப்ப வந்து கரெக்டான சூழ்நிலை இருக்கு, நம்ம முளைக்கணுங்கிற அந்த இது வந்து அது முளைக்கும். நீங்க கேட்ட கேள்வி இந்த பருவத்துக்கு ரொம்ப உகந்த கேள்வி. ஏன்னா பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் நீலகிரி மாவட்டத்துல மோஸ்ட்லி எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. இப்ப இந்த வருஷம் எல்நினோ காரணமா பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி, ஆவரேஜ் விடவும் பிலோ ஆவரேஜ்ல இப்போதைக்கு இருக்கு. சோ அப்போ ஒரு விவசாயி மழையை நம்பி போட்டவரு என்ன பண்ணுவாரு, மழை பெஞ்சிருந்தா அந்த விதை முளைச்சிருக்கும். ஆனா மழை பெய்யாததுனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விதை எல்லாமே வந்து முளைக்காம போயிருக்கு. இது வந்து தரமற்ற விதையின் காரணம் இல்ல, விதை தரமானதுதான், ஆனா அதுக்கான சூழ்நிலை
1: இருக்காது.
2: சோ இதனால இத வந்து எப்படி நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணலாம், எப்படி கடந்து வரலாம் அப்படின்னா விவசாயிகள் வந்து இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் குறைவான பயிர்களை பயிரிடுறது வந்து மிகவும் உகந்தது. அவங்களுக்கு வந்து லாஸ வந்து தவிர்க்கலாம், நஷ்டங்களை வந்து தவிர்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து மழை வந்து இப்ப திடீர்னு பெய்யுது, இப்ப பாத்தீங்கன்னா தேவை இருக்கிற இடத்துல பெய்யாம தேவை இல்லாத இடத்துல பெய்யுது. சோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் போதும் இந்த பருவத்துக்கு விவசாயிங்க வந்து என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னன்னா தண்ணீர் கம்மியான பயிர்களை வந்து பயிரிடலாம். உதாரணத்துக்கு கிழங்கு, கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த காய்கறி பயிர்களோட கம்பேர் பண்ணும் போதும் அதுக்கு தண்ணீர் தேவை கொஞ்சம் கம்மி தான். சோ அந்த மாதிரியான பயிர்கள் இல்ல அப்படி பாத்தீங்கன்னா கலந்து பயிரிடலாம்.
1: ஒரு எல்லா விதைகளும்,
2: அதாவது கலப்பு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கேரட்டையே போடாம இல்ல, ஒரே பீட்ரூட்டையே போடாம கேரட் கொஞ்சம், பீட்ரூட் கொஞ்சம், கிழங்கு கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி போடும் போதும் ஏதோ ஒரு பயிர் தண்ணீர் தட்டுப்பாட்டுனாலும் லாஸ் ஆனாலும் மற்ற பயிர் வந்து விவசாயிகளுக்கு வந்து கை கொடுக்கும். சோ அந்த மாதிரி வந்து கலப்பு பயிராகவும் விவசாயிங்க வந்து இந்த டைம்ல பண்ணலாம்.
1: சரி, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, மழை வந்து குறைவா இருக்கு எல் நினோ விளைவுனால அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதே வந்து இதே விளைவுனால அதிகமான மழை வந்து இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வரக்கூடிய வாய்ப்பும் கூட இருக்கலாம் இல்லைங்க சார்.
2: எல் நினோ எஃபெக்ட் அப்படின்னாவே இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு எஃபெக்ட். பாத்தீங்கன்னா கடைசியா எப்ப வந்ததுன்னா இந்த எல்நினோ வந்து சூப்பர் எல்நினோ 2015-16 வந்தது. அப்போ ஒரு வறட்சி வந்தது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். சோ அந்த எஃபெக்ட் தான் இப்ப சூப்பர் எல்நினோன்னு சொல்லி இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் வந்து வானிலை ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இந்த எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி. இந்த சூப்பர் எல்நினோ வந்தாவே நமக்கு வந்து எப்பயுமே மழைப்பொழிவு கம்மியா தான் இருக்கும், ட்ரை சீசனா தான் இருக்கும். இதனால வந்து மழைப்பொழிவு அதிகமாகும்னா இதனால அதிகமாகாது. நமக்கு சப்போஸ் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வங்கக்கடல்ல வந்து புயல் வந்திருக்கு,
1: வடகிழக்கு பருவமழை வரும்போது அதிகரிக்க வாய்ப்பு.
2: அப்படி இல்ல, அதாவது இது வந்து புயல்கள்னால வரக்கூடிய மழை. அது வந்து நீங்க கேக்குறது என்னன்னா இன்டைரக்ட் எஃபெக்ட். ஆக்சுவலா அந்த புயல்னால ஏற்படக்கூடிய மழை இந்த விளைவை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணலாம். நமக்கு நார்மலா பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை பெய்யல, ஆனா புயல் எந்திரிச்சதுனால அது மூலியமா நமக்கு மழை வரப்போகுது. இப்போ ஆனா அந்த மழையும் வந்து நமக்கு இங்க நீலகிரி வரைக்கும் வருமானு சொல்ல முடியாது. அது வந்து அந்த

0: கிழக்கு கடற்கரை பகுதிகளில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் அங்கே வந்து
1: ஆமா
0: பெய்ய வாய்ப்பு இருக்குது. இங்கே அது வருமானு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நீலகிரியை வறட்சி மாவட்டமாக, எல்நினோனால பாதிக்கப்படக்கூடிய வறட்சி மாவட்டமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. வானிலை மையம் மத்திய அரசு வந்து வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வந்து எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து மழைப்பொழிவு இந்த வருடம் குறைவாக தான் இருக்கும்.
1: சரி, இப்ப நீங்க சொல்றீங்க, அப்ப நீலகிரியே வந்து ஒரு வறட்சி மாவட்டமா
0: ஆமாம்,
1: அறிவிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மாவட்டத்தை நம்பி தானே நிறைய மற்ற
0: ஆமாம் ஆமாம்
1: மாவட்டங்களும் இருக்கு தண்ணியை நம்பி. ஆனா வந்து விவசாயிகள் இதை வந்து எப்படிங்க சார் எதிர்கொள்றது? தண்ணி
0: இது
1: தேவை வந்து நமக்கு மட்டும் இல்லாம இதை நம்பி இருக்கக்கூடிய மத்த 12 மாவட்டங்களும் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல, எப்படி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது?
0: அதாவது இயற்கையை வந்து யாருனாலையும் கட்டுப்படுத்தவும் முடியாது, கணிக்க, ஆனா அதுவும் கரெக்டா பண்ணுவோமான்னு தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ஒரு தெரியுதுல நமக்கே சொல்லிடுறாங்க மழைப்பொழிவு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி, அப்ப மழைப்பொழிவு கம்மியா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பயிர்களையும் அதுக்கேற்ற மாதிரி வழிமுறைகளையும் கடைபிடிச்சா வந்து நமக்கு ஏற்படக்கூடிய லாஸ், நமக்கு ப்ராஃபிட் வரலினாலும் பரவாயில்ல, லாஸ் வந்து ஆகாம வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேட்டூர் டேம்லயும் நமக்கு தண்ணி கம்மியா தான் இருக்கு. இன்னும் குறுவைக்கு சாகுபடி கூட டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணி
1: திறந்து விடல,
0: திறந்து விடல. இப்போ அந்த டெல்டா விவசாயிகள் வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, டெல்டா விவசாயிகள் வந்து டைரக்ட் சோயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டெல்டாவில் தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னே விதையை வந்து விதைச்சிருவாங்க நெல்லை. அதுக்கப்புறம் கரெக்டா June 12 வந்து அணையை திறப்பாங்க, போகும் தண்ணி வரும்,
1: ஒரு மாசம்
0: பயிர் வந்துடும்.
1: கிட்டத்தட்ட
0: இப்ப 1 மாசம் ஆயிருச்சு. அதனாலதான் முன்னாடி வழிகாட்டுதல என்ன சொல்லிட்டாங்கன்னா, டைரக்ட் சோயிங் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனைத்து விவசாயியும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி விவசாயிங்க யாரும் எடுக்கல இந்த டைம்.
1: இந்த டைம் குறுவை சாகுபடி வந்து இல்ல,
0: குறுவை சாகுபடி ரொம்ப கம்மியான ஏரியா,
1: குறைவா தான் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு என்னென்ன காய்கறி பயிர்களை வந்து பயிரிடலாங்க சார்? தண்ணி இந்த முட்டைகோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவான தண்ணி தேவைப்படுது இல்லைங்க?
0: நீங்க வந்து இப்ப தண்ணி கம்மியா யூஸ் பண்ற பயிர்கள்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த டைம்ல வந்து இந்த ட்ரெடிஷனல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பாரம்பரிய வகைகள், மில்லட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல நீலகிரியில பாரம்பரியமா பயிரிடப்பட்டு இருந்த பயிர்கள். நம்மளோட இந்த கேஷ் கிராப், அதாவது இந்த காய்கறி பயிர்கள் வந்த உடனே அதோட அந்த இதே நமக்கு வந்து ஏரியாவே இல்லாம போச்சு.
1: பழங்குடி மக்களை வந்து நம்ம கேட்கும் போது சொல்லுவாங்க, இங்க வந்து சாமை, கோதுமை இந்த மாதிரி திணை வகைகள் எல்லாம் பயிரிடப்பட்ட ஒரு பகுதி. இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட என்ன சொல்றது, நவீன விவசாய முறையினால எல்லாம் போயிருச்சு, திரும்ப அதே வர வாய்ப்பு இருக்கு போல.
0: கண்டிப்பா, அதாவது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து தாக்கு பிடிச்சு வரக்கூடிய அந்த சக்தி வந்து நம்மளோட பாரம்பரிய பயிர்களுக்கு தான் இருக்கு. திணை, சாமை, இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல நீலகிரியில விளைந்த பயிர்கள். சோ அதை வந்து இந்த மாதிரியான டைம்ல அத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம வந்து அந்த பயிர்களையும் வந்து திரும்ப கொண்டு வந்த மாதிரி ஆச்சு. நம்ம விவசாயிகளுக்கு அந்த தண்ணீர் பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய வருமான பற்றாக்குறையும் இந்த பயிர்கள் மூலமா நம்ம
1: ஓரளவுக்கு
0: பேலன்ஸ்
1: பண்ணி போலாம்.
0: முடியும்,
1: ஆனா வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு முடியாது இல்லைங்களா? கேரட்ல எல்லாம் வந்து நிறைய
0: லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா விவசாயிங்க வந்து இப்ப ஏன்னா சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு, இப்ப விருப்பப்பட்ட பயிரை போடக்கூடிய சூழ்நிலை இருந்தா நம்ம என்ன வேணாலும் போடலாம். ஆனா இப்ப மழைப்பொழிவே கம்மியா இருக்குங்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். இந்த சிறுதானிய பயிர் மற்றும் அந்த அட்டி அவரை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க,
1: பனி காலத்துல வரக்கூடிய
0: அதெல்லாம் கூட, அதெல்லாம் மிகவும் சொற்ப தண்ணி, அதாவது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரைகள்ல மட்டும்தான் போடுவாங்க இங்க விவசாயத்துல பாத்தீங்கன்னா. சோ அந்த மாதிரியான பயிர்களை முழுமையா கூட பண்ணலாம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தண்ணீர் தேவையை வந்து குறைச்சு அந்த இருக்க தண்ணியை வச்சு இந்த மாதிரி விவசாயங்கள் பண்ண முடியும்.
1: நீலகிரியிலேயே வந்துட்டு ஒரு 60% மாவட்டத்துல வந்து ஃபாரஸ்டா இருக்கக்கூடிய ஏரியா தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி இருந்துமே மழைப்பொழிவு வந்து ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது போக போக தான் சார் பாக்க முடியும்.
0: வந்து அதாவது உலகளாவிய ஒரு விளைவு, இதை வந்து நம்ம யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது நடந்ததே இல்லாது நடக்குதுன்னு இல்ல, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கதா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, மறுபடியும் திரும்ப வந்திருக்கு.
1: சரி, இதுக்கு வந்து தகுந்தாப்புல இந்த ஹைபிரிட் விதைகள் எல்லாம் தாக்கு பிடிக்குங்களா? நிறைய ஹைபிரிட் தானே, பாரம்பரிய விதைகள் ஓகே நீங்க சொல்லிட்டீங்க.
0: கேள்வி ரொம்ப சரியான கேள்வி, அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஹைபிரிட் விதைகள்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக தண்ணீர் மற்றும் அதிக உரங்கள் இது வந்து தேவை அந்த ஹைபிரிட் விதைகளுக்கு. ஸோ அதனால ஹைபிரிட் விதைகள்ல வந்து பயன்படுத்துறது, நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பா இந்த பருவத்துல பயன்படுத்த.

0: தப்பு எதுவும் இல்லை. ஆனா தண்ணி வந்து மழையை நம்பி விவசாயம் பண்றவங்க இந்த மாதிரியான டைம்ல பாரம்பரிய விதைகளை வந்து பயன்படுத்துறதோ இல்ல நம்மளோட வெரைட்டி, அதாவது நம்ம சொல்லுவாங்க ஹைபிரிட் விதைகள்ல இருந்து இல்லாம மற்ற ரகங்கள் இருக்குல்ல கேரட்லயே, மற்ற ரகங்கள் நான்டஸ் எர்லி நான்டஸ் இந்த மாதிரியான தண்ணீர் கம்மியா யூஸ் பண்ணக்கூடிய கேரட் பயிர்களை வந்து கேரட் ரகங்களை பயிர் பண்ணலாம்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க சார் தண்ணீர் குறைவா இருக்கக்கூடிய கேரட் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரகங்கள் வந்து இப்ப நீலகிரி மாவட்டத்துல யாருமே பயிர் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். கேரட்ல கொரடா விதை
0: அப்படின்னு சொல்லி
1: மூணு மாசத்துலயே வந்து அது விளைச்சல் கொடுத்துரும், அது எல்லாமே இல்ல இல்ல இப்போ
0: மூணு மாசங்கிறது அதிகம் கேரட்டை பொறுத்த வரைக்கும், மூணு மாசத்துக்கு மேல ஆகும். ஏன்னா ரகங்கள்னாவே உங்களுக்கு வந்து காலம் வந்து அதிகமாகும், ஹைபிரிட்னா கொஞ்ச காலத்திலயே உங்களுக்கு வந்து சீக்கிரம்
1: அறுவடைக்கு நிறைய கிடைக்கும்.
0: ஆமா, இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதனாலதான் இதுங்க வந்து தண்ணீரை வந்து கம்மியா பயன்படுத்துது.
1: இத வந்து நம்ம யோசிக்கும் போது கொஞ்சம் எப்படி வந்து இந்த எஃபெக்ட எல்லாரும் சரி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
0: இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து எந்த ஒரு பயிரை பிளான் பண்றதுக்கு முன்னாடியும் அந்தந்த கிராமத்துக்குன்னு சொல்லி உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம தோட்டக்கலை அந்தந்த வட்டாரத்தில் வந்து தோட்டக்கலை அலுவலகம் இருக்கும். உதவி தோட்டக்கலை ஏடிஹெச் ஆஃபீஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், இவங்களோட ஆஃபீஸ் இருக்கும். இங்கே வந்து கேவிகே இருக்கு, நமக்கு வந்து நீலகிரி மாவட்டத்து கேவிகேவும் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷனும் வந்து இருக்கு, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட கண்ட்ரோலில். இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த சந்தேகமும் இல்லை எந்த தொழில்நுட்ப ஆலோசனையும் வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பருவத்துக்கு எந்த மாதிரியான பயிர்கள் செஞ்சு எப்படி வந்து மேலாண்மை பண்ணுறதுங்க பயிர் மேலாண்மை பண்ணுங்கிறத அறிவுரைகளை அவங்க மூலியமாக கேட்டுக்கிட்டா இன்னும் விவசாயிங்க வந்து ஒரு சிறப்பாக பிளான் பண்ண முடியும்.
1: இப்போ இறுதியா ஒரு க்வெஸ்சன் வந்து நான் கேக்குறேன். இப்போ நம்ம நாற்றுகள்லாம் வந்து நடவு பண்ணுவாங்க இல்லைங்களா, இப்போ கேபேஜ் நாற்று வந்து அண்டை மாநிலம் நம்ம கர்நாடக மாநிலத்துல இருந்து நாற்றுகள்லாம் நிறைய பேர் வந்து கொண்டு வந்து நடவு பண்றாங்க. அதே போல உருளைக்கிழங்கு விதைகளும் அங்கிருந்து டைரக்டா கொண்டு வந்து வந்து அவங்க நம்ம மாநிலத்துக்கு உள்ள எடுத்துட்டு வந்து விதைக்கிறாங்க. அந்த மாதிரி நாற்றுகள் அந்த விதைகள்ல வந்து சரியான தரமானதா இருக்குமா அப்படின்றது வந்து அவங்களுக்கே தெரியாது இல்லைங்களா. நிறைய நோய்கள்லாம் வந்து அந்த விதை மூலமா பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களாம் வந்து என்னென்ன மாதிரி உங்ககிட்ட தகவல்களை வந்து பெறலாம்?
0: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சீட் ஆக்ட் அண்ட் சீட் ரூல்ஸ் படி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ள நீங்க வந்து வித்தவுட் பெர்மிஷன் வந்து நீங்க விதைகளை வந்து கொண்டு வரக்கூடாது. அது முக்கியமா வந்து இந்த உருளைக்கிழங்கு விதை, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சிஸ்டமட்டோன் நம்ம ஊட்டி உருளைக்கிழங்குல ஒன்று இருக்கும். இதோட விதைகள் வந்து மற்ற ஏரியா கொண்டு போறது அண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன், ஓகேங்களா. அதே மாதிரிதான் இப்போ நீலகிரியில இருக்கக்கூடிய விதை விற்பனையாளர்கள் விநியோகஸ்தர்கள் எல்லாத்துக்கிட்டையும் விதை ஆய்வாளர் ஆய்வு மாதிரி எடுத்து அனுப்பி தரமான விதைன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் விற்பனைக்கு அலோவ் பண்றாங்க. ஆனா விவசாயிகள் சில இந்த பார்டர்ல இருக்க விவசாயிகள் பாத்தீங்கன்னா அண்டை மாநிலத்துல இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குமா, இந்த மாதிரி தரமான விதையான்னு தெரியாமே அவங்க வாங்கிட்டு வந்து விதைச்சறது இருக்கு. இந்த மாதிரியான இதை வந்து விவசாயிகள் வந்து தவிர்க்கணுங்கிறதா என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
1: இப்போ அதாங்க சார், இப்போ கோஸ் நாத்து நானே பார்த்த போன வாரத்துலலாம் அங்கிருந்து வந்து அந்த கேபேஜ் நாற்றுகளை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. சப்போஸ் அது வந்து தரமான நாற்றுகள் இல்ல அப்படின்னா இவங்க
0: இது வந்து விவசாயிகளோட ஓன் ரிஸ்க் தான். அனைவருக்குமே தெரியும் விதை ஆய்வாளரும் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் நியூஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த மாதிரி லைசன்ஸே இல்லாத, அதாவது ஒன்லி லைசன்ஸ்டு கடைகள் மட்டும்தான் விதைகளையோ விதை நாற்று பண்ணைகளையோ வந்து அதுல உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வந்து விற்பனை செய்ய முடியும். அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாத இடத்துல இருந்து வாங்கவே கூடாதுன்னு அறிவுறுத்திருக்காங்க. நம்ம அண்டை மாநிலங்கும் போது அதை நம்ம கன்ஃபார்ம் கூட பண்ண முடியாது அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா வந்து விவசாயிகள் தவிர்த்து அவங்களுக்கு சப்போஸ் ஒரு சில நாற்றுகளோ இதையோ தட்டுப்பாடு இருந்தா அதை வந்து விதை ஆய்வாளருக்கோ இல்ல தோட்டக்கலைத்துறைக்கோ தெரிவிச்சா அது வந்து கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும். எனவே விவசாயிகள் வந்து ஒரு லைசன்ஸ் இல்லாத இல்ல ஒரு அத்தாரிட்டி இல்லாத ஒரு இடத்துல இருந்து நாற்றுகளையோ விதைகளையோ வாங்கி பயிர் பண்ணா அது சரியா பெர்ஃபார்ம் பண்ணல இல்ல அந்த விதைகள்லாம் முளைக்கலைன்னா கூட கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதர் ஸ்டேட்ல போய் நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான இதை வந்து விவசாயிகள் வந்து தவிர்த்துக்கணுங்க.
1: இவ்வளவு நேரம் அதாவது விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் அதோட முக்கியத்துவம் பத்தி நிறைய விஷயங்களை வந்து விவசாயிகளுக்காக எடுத்து சொன்னீங்க. இது பத்தி இன்னும் விவசாயிகளுக்கு நீங்க ஒரு அறிவுரை வந்து வழங்கலாம் அப்படின்னு இருக்கீங்க நிகழ்ச்சியோட இறுதியா?
0: மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விதை பரிசோதனை நிலையத்தில் வந்து ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை ஆய்வாளர் விதை மாதிரி வந்து 665 வந்து நம்மளோட டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சாம்பிள் அதுக்கு வந்து 139 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடியே வந்து இந்த மாதிரி நம்ம ஆல் இந்தியா ரேடியோ மூலியமாகவும் இதர நியூஸ் பேப்பர்ஸ் மூலியமாகவும் நம்ம கொடுத்த அவேர்னஸ் மூலியமாக நம்மளோட அந்த பனிவிதை மாதிரி வந்து 348 சாம்பிள்ஸ் வந்து போன வருஷம் நமக்கு வந்து டார்கெட்டை விடவும் அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக வந்து நம்ம வந்து சாதனை படைச்சிருக்கோம், அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி விவசாயிகள் வந்து போன வருடம் மாதிரியும் அதை விடவும் இன்னும் அதிகமாக விவசாயிகளும் விதை விநியோகஸ்தர்களும் நம்ம ஆய்வகத்தை வந்து ஆய்வகத்தோட சேவையை பயன்படுத்தி விதை மாதிரிகளை நமக்கு அனுப்பிச்சு தரமான விதைகள் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் வந்து விதையை வந்து விதைக்கணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரைக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து நம்மளோட நீலகிரி மாவட்டத்தோட மூத்த வேளாண்மை அலுவலர் விதை பரிசோதனை நிலையம் எஸ் நவீன் அவர்கள் வந்து நிறைய அறிவுரை வழங்க கேட்டோம். நன்றி சார்.
0: நன்றி.
2: நேர்கள் இதுவரை விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எஸ் நவீன் அவர்கள். உடன் உரையாடியவர் ஏ புவனேஸ்வரி.
3: இனி கிராமிய பாடல்.

நேத்து வரைக்கும் மழையே இல்ல. நாத்து பயிருக்கு உடம்பே சரியில்லை. மாரியாத்தா மனசு வச்சா மழை தண்ணி பேய வச்சா இனி அடுத்த வருஷம் வரைக்கும் சோத்துக்கே குறையில்லை.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: இன்றைய தகவல் களஞ்சியத்தில் எலும்பிச்சை நுனிக்கருகள் நோயை கட்டுப்படுத்தும் முறைகள். எலுமிச்சையில் தோன்றும் இந்நோயானது நுனிக்கருகள் நோய் மற்றும் சுள்ளிக்காய்தல் நோய் என்று அழைக்கப்படுகிறது. இந்நோய் எலுமிச்சை பயிரிடப்படக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் காணப்படும். இந்நோயின் தாக்குதல் வறண்ட காலங்களில், அதாவது மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் மிக அதிகமாக காணப்படும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கிளைகள் நுனியிலிருந்து மேல் நோக்கி கருகி காணப்படும். நுனிப்பகுதி முழுவதும் முதலில் இளம் பச்சை நிறமாக மாறி பின்னர் முழுவதுமாக பழுப்பு நிறமாக மாறிவிடும். இரண்டாம் நிலை பூஞ்சான தாக்குதலினால் நோய் பாதிக்கப்பட்ட சிறு தண்டு பகுதியானது கருப்பு நிறமாக மாறிவிடும். ஒரு கட்டத்தில் இந்நோய் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் பெரிய தண்டு பகுதியானது முழுவதுமாக ஒடிந்துவிடக்கூடிய தன்மையாக மாறிவிடும். எனவே கிராமத்தில் விவசாயிகள் இந்த நோயை சுள்ளிக்காய்தல் நோய் என்று அழைப்பர். இந்த நோயை உண்டாக்கக்கூடிய பூஞ்சையானது ஆழமான தாவர திசுக்களில் இறங்கு முகமாக ஊடுருவுவதால் இந்த தண்டு புதிர்கள் அனைத்தும் மெலிந்து கடைசியில் இறக்க நேரிடும். கனமழை பெய்யும் பொழுது இந்த பூஞ்சானம் தாக்குதல் இதனுடைய கிளை பகுதிகளிலும் பக்க கிளைகளிலும் நூல் போன்று மென்மையான படலமாக காணப்படும். மழைக்கு பிறகு இதனுடைய தாக்குதலில் இரண்டாம் நிலை பூசணங்கள் மற்றும் பாக்டீரியா காரணிகள் தாக்குவதினால் மேலும் வளர்ச்சி குன்றி ஒரு கட்டத்தில் இந்த திசுக்கள் அனைத்தும் இறந்து கடைசியில் எளிதில் ஒடிந்துவிடக்கூடிய சுள்ளி போன்று மாறிவிடும். இந்நோய் பாதிக்கப்பட்ட நல்ல முற்றிய மரங்களின் தண்டு பகுதிகள் அனைத்தும் பிளந்து தோல் உரிந்து காணப்படும். ஒரு சில சமயங்களில் பக்க கிளைகள் மட்டுமே பாதிக்கப்பட்டு இருக்கும். முறையாக கவாத்து செய்யாத காரணத்தினால் இந்நோய் பாதிக்கப்பட்ட பக்க கிளைகளில் இருந்து இதனுடைய தாக்கம் மற்ற கிளைகளுக்கும் பரவி ஒரு கட்டத்தில் மொத்த மரமும் காய்ந்து கருகி சுள்ளி போன்று காணப்படும். சில நேரங்களில் இந்நோய் பாதிக்கப்பட்ட மரத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது காய்ந்து கருகிய வண்ணம் தோற்றம் அளிக்கும். கட்டுப்படுத்தும் முறைகள். இந்த நோய் பாதிக்கப்பட்ட கிளைகளை முற்றிலுமாக அழித்து விடுதல் வேண்டும். எலுமிச்சையில் முறையாக கவாத்து செய்ய வேண்டும். பக்க கிளைகள் பாதிக்கப்பட்டு இருக்குமேயானால் முதலில் அந்த கிளைகளை முழுவதுமாக அழித்து விடுதல் வேண்டும். வறண்ட கிளைகளையோ அல்லது நோய் பாதிக்கப்பட்ட கிளைகளையோ எளிதில் அகற்றுவதன் மூலம் இரண்டாம் நிலை பூசண தாக்குதல் மற்றும் பாக்டீரியா நோய் காரணி தாக்குதலில் இருந்து முழுவதுமாக பாதுகாக்க முடியும். ஒருவேளை நோய் தீவிரமாக பாதிக்கப்பட்டு இருந்தால் நோய் பாதிக்கப்பட்ட மரத்தில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற பூசண கொல்லி மருந்தினை 10 லிட்டர் நீரில் 25 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்தல் வேண்டும். நோய் பாதிக்கப்பட்ட கிளைகளை கவாத்து செய்த பின்னர் போர்டோ பசையை 2 வாரங்களுக்கு ஒரு முறை தடவும் பொழுது இரண்டாம் நிலை தாக்குதலில் இருந்து முழுவதுமாக பாதுகாக்க முடியும். போர்டோ கலவை மற்றும் போர்டோ பசை தயாரித்தல். 100 லிட்டர் நீர் தாமிர சல்பேட் அல்லது மயில் துத்த கரைசல் 1 கிலோ மற்றும் 1 கிலோ சுண்ணாம்பு தூளையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக பிளாஸ்டிக் பாத்திரத்தில் 50 லிட்டர் நீரில் தாமிர சல்பேட்டை நன்கு கரைக்க வேண்டும். மற்றொரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் 50 லிட்டர் தண்ணீரில் சுண்ணாம்பு தூளை நன்கு கரைக்க வேண்டும். இப்பொழுது தாமிர சல்பேட் கரைசலை எடுத்து சுண்ணாம்புத்தூள் கரைசலில் கரைக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் சுண்ணாம்புத்தூள் கரைசலை எடுத்து தாமிர சல்பேட் கரைசலில் கரைக்கக்கூடாது. இம்மாதிரியாக தயாரிக்கப்பட்ட கலவையை அன்றே பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இக்கலவையானது எலுமிச்சையில் வரக்கூடிய பிளவை நோய் அல்லது சொரிசிரங்கு நோய், நுனிக்கருகள் நோயை கட்டுப்படுத்துவதுடன் எலுமிச்சையின் நுண்ணூட்ட சத்து வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இதே போன்று பசை தயாரிப்பதற்கு 1 கிலோ தாமிர சல்பேட்டையும் 1 கிலோ சுண்ணாம்பு தூளையும் 10 லிட்டர் நீர் கொண்டு தயாரிக்க வேண்டும். எலுமிச்சையில் நுனிக்கருகள் நோயை கட்டுப்படுத்துவதற்கு நோய் பாதிக்கப்பட்ட பகுதியை வெட்டிய பின்னர் இப்பசையானது தடவி முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம். இக்கலவையை 3 மாதங்களுக்கு ஒரு முறை தெளிக்கும் பொழுது எலுமிச்சையில் நல்ல சாகுபடியை பெறலாம்.
0: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவேகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: நேர்களே, நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில 70 மற்றும் 80களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்க விருப்ப பாடல்களுடன் நிகழ்ச்சி இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-1001-18-04-23 இணைப்பு எண்ணோடு 2966-7871 இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி உங்க விருப்ப பாடல்களை நம்ம ஊட்டி எஃப்எம்ல கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்கள் 8300-1019-1018 இந்த நம்பர்ல நீங்க கூப்பிட்டு உங்க விருப்ப பாடல்களை நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் நம்முடன் இனியும் முதல் காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிற, நீங்கள் நலமா?
0: நலமா இருக்கீங்க. என்ன விருப்ப பாடலோட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: ஒரு அருமையான பாடல், உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திலிருந்து எம்என்எஸ் பறிகொடுத்து என்ற பாடல்.
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. முதல் நேயர் வேற உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, அழைத்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
0: நல்லமா இருக்கங்க. இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இதமான ஒரு பாடல் இனிய இரவத்துல உங்க கூட கேக்குறோம் அப்படின்ட்டு ஓடோடி வந்தேன்.
0: ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு மெல்ல தெரிஞ்சது கதவு, இது திரைப்படத்தின் பெயர். அது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா?
0: ஓகே, குயில் பாடும் பாட்டு கேட்டுட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றி, உங்க விருப்பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஓடி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: இங்கே இருவரும் திருப்பூர்ல இருந்து மனைவி கா சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க சார். எங்களுக்காக நிகழ்ச்சி நாங்க கேட்காமலே நிறைய வாய்ப்பு கொடுத்து வாரி வழங்கும் ஊட்டி பண்பலை நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி.
1: ஓகே, எல்லாமே உங்களுக்காக தான். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
2: படம் மனசுக்கேத்த மகாராஜா.
1: ஓகே, பாடல்
2: முகமொரு நிலா அந்த பாடல்.
1: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
2: வாய்ப்பு நன்றி.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஊட்டி மேரிசில் பகுதியை சேர்ந்த ராஜா அவரின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார், உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்குங்களா சார்?
0: செல்வராஜ் நலமா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கிறோம் சார்.
0: ஓகே, வார இறுதி எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா போயிட்டு இருக்கா?
1: நாளைக்கு ஜாலியா இருக்கு சார்.
0: இன்னைக்கு கொஞ்சம் பிஸிங் சார். அப்படியா? நாளைக்கு
1: ஜாலியா இருக்க போறோம்
0: நினைச்சு. நாளைக்கு சண்டையை என்ஜாய் பண்ண போறீங்க அப்போ இல்லையா?
1: தொழில் கொஞ்சம் பிஸிங் சார்.
0: சரி சரி, சரிங்க சொல்லுங்க. ரிலாக்ஸா இருக்க போறீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து எம் புருஷன் எனக்கு மட்டும்தான். பாட்டு வந்து புள்ளை கூட பாட வைத்த கலை தேவ, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: நல்ல பாடல்கள் நமக்கு தர ஒரு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் வேற எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் தான் இப்ப கேட்டு ரசிச்சோம். அடுத்த நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு பாத்தலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து சரிதா.
0: அப்படியா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: செம்பகமே செம்பகமே படத்திலிருந்து
0: ஓகே,
1: வாசலிலே பூசணி பூ வச்சு போட்டா.
0: ஏன் ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல் உங்களுக்கு?
1: ஆமா சார், இது ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை. லைன் கிடைக்காதுதான் கொஞ்சம்,
0: அதனாலதான் கொஞ்சம் சோகமா இருந்தீங்களோ?
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சரி சரி, உருப்பு பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: ஓகே, அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிரலாம் எஃப்எம்
2: சார்.
1: ஓகே, கேக்குதுங்களா?
2: ஆ, கேக்குதுங்க சார்.
1: ஓகே, பேசுங்க
2: சார். தம்புராஜன் சார் பேருங்க.
1: தம்புராஜன் பேர் வித்தியாசமா இருக்கு, என்ன அர்த்தம் அதுக்கு?
2: தம்புராஜன் சார் பேருங்க, வித்தியாசமா
1: நல்லா இருக்கு பேரு. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? சின்ன
1: அப்படியா? இப்படி வெயிலாங்க மழையா?
2: வெயில் தான் சார், மழை இல்லைங்க.
1: இப்படி 8:40 வெயில் அடிக்குதாங்க
2: இங்க வெயில்.
1: ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
2: எல்லாருக்காகவும்
1: உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
2: நன்றி சார்.

101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாடல் கொடுத்தலாம். இணைத்து நிகழ்ச்சியோடும் ஊட்டி எஃப்எம் 101.8 ஓடும்.

0: ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: இனிய இரவு. வணக்கம். யார் எங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டிலிருந்து பாலசுவாமி பேசணுங்க.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, அந்த பாடல் கொடுத்துருங்க சார்.
0: ஓகே, இந்த விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: ஓகே, நிகழ்ச்சியில லாஸ்ட் காலர் கூட பேசிடலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: ஓகே வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சென்னையில இருந்து ராஜேஷ்.
0: ராஜேஷ் நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நீங்க லாஸ்ட் காலரா வந்துட்டீங்க, நான் நல்லமா இருக்கேங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கண்டிப்பா சார், திரைப்படம் பாத்தீங்கன்னா பாசமலை.
0: ஓகே,
1: பாடல் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு மனசு இருக்குதா அந்த பாடல்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

கேட்ட பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரலையில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள்.

நேரம் 9:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா, படத்திற்காக SPI பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: ये थी सितार पर प्रस्तुत राग मिश्र पीलू में धुन। कलाकार थे देवव्रत मिश्र। संगीत के अखिल भारतीय कार्यक्रम में आज आपके साथ तबले पर संगति की प्रशांत मिश्र ने। आकाशवाणी के वाराणसी केंद्र पर रिकॉर्ड इस कार्यक्रम का प्रसारण आकाशवाणी के दिल्ली केंद्र से किया गया।
1: दिस वॉज धुन इन राग मिश्र पीलू प्लेड ऑन सितार बाई देवव्रत मिश्रा इन टुनाइट्स नेशनल प्रोग्राम ऑफ म्यूजिक। अकम्पनिंग हिम ऑन तबला वॉज प्रशांत मिश्रा। अर्लियर रिकॉर्डेड एट आकाशवाणी वाराणसी, दिस प्रोग्राम केम टू यू फ्रॉम दिल्ली स्टेशन ऑफ आकाशवाणी।
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34°C, குறைந்தளவு வெப்பநிலை 26.4°C, பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.4°C, பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 34°C-35°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26°C-27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு மங்கள் பாண்டே பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திரைகாணம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகாணம். 9:00 இசைப்பெட்டகம். டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள சியாமா சாஸ்திரி கிருத்திகள் இடம்பெறும். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மணி ரமணி அவர்கள் வயலின். பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம். கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் எஸ் அனந்தஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமர் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி. பரிபாலனை புரி ஹேமாவதி ராகம் ஆதிதாளம். பாபநாசம் சிவன் பாடல் ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன் சித்ரா ரகு. 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விண்ணப்பம். 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம். எழுதியவர் டி எஸ் வி சர்மா. அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன். 5:00 குட்டீஸ் நேரம். குழந்தைகள் நல சமூக பணியாளரும் சமூக ஆர்வலருமான ஜி ஸ்மிருதி அவர்களுடன் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல் டாக்டர் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். மாலை 6:00

மாதத்திற்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம், 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை கண்டறிதல், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ச. மாணிக்க வாசகம் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 8:05-9:15 திரைகாணம், 9:30 இஷ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 10:00 ரவி வாசரியா அகில் பாரதிய சங்கீத் சபா டெல்லி அஞ்சல், வித்தூஷி பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே.